ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 நாள். ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை திங்கள் 30 நாள். 2026 ஆண்டு மே மாதம் 13 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் கல்யாணி.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குரல் அமுதம் அதிகாரம் 103, குடிசெயல் வகை, குரல் எண் 9. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இந்த குரலுக்கான பொருள், தான் பிறந்த குடிக்கு துன்பம் வராது காப்பவன் உடம்பு துன்பத்தை தாங்கும் கொள்கலம் போன்றது என்பதாகும். குறளும் பொருளும் மீண்டும் அதிகாரம் 103, குடி செயல் வகை, குறள் எண் 9. இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. தான் பிறந்த குடிக்கு துன்பம் வராது காப்பவன் உடம்பு துன்பத்தை தாங்கும் கொல்கலம் போலும் என்பதாகும் இந்த குறளுக்கான பொருள். குறளமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. நேரம் 6 மணி.

நிகழ்ச்சி நிரல் இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05 தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் அமேசான் காடுகளில் ஏற்படும் வனத்தீ குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். குற்ற நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் ஆகியன இடம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2வது பருவம், நிறைவாக சிகரம் தொடு உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜெய ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஆகியன இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நீண்ட நாள் வானொலி நேயர் அ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம், நேயர்களின் கருத்து பகிர்வு. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, நேயர் விருப்பம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள், குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதன் முக்கியத்துவம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம், தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் வி நித்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம், தொடர்ந்து ஹலோ ஊட்டி. இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு குறித்து மனநல ஆசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் சி அமுதவல்லி அவருடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: while Tehran defended its proposal as reasonable and generous. U.S. President Donald Trump is scheduled to arrive in Beijing today for a high-stake three-day visit to China. The much-anticipated meeting between Donald Trump and Chinese President Xi Jinping is expected to feature discussions on several aspects of bilateral ties, with Mr. Trump indicating that trade would be a key topic on the agenda. The visit will mark Trump's seventh face-to-face meeting with Xi and the first trip by a U.S. president to China since 2017. The India Meteorological Department has issued red alert for heatwave conditions in Rajasthan. Border districts of state are currently reeling under severe heatwave conditions. Temperatures at several places are being recorded between 45 and 47 degrees Celsius. Barmer was the hottest place in the state yesterday, with a maximum temperature recorded at 48.3 degrees Celsius. In IPL cricket, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. In today's fixture, Royal Challengers Bengaluru will take on Kolkata Knight Riders in Raipur. The match will begin at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: இன்னும் சில நொடிகளில் ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: மேன்மைப்படுவாய் மனமே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம் என்கிறார் அகத்தியர். மனம் செம்மையாக இருப்பின் தனியாக வழிபாடு என்கிற ஒன்றே இல்லாமல் நாம் இறைநிலையை அடையலாம் என எடுத்துக்கொள்ளலாம். மனம் செம்மையானால் எண்ணம் தூய்மையாகும், செயல்கள் தூய்மையானவையாக மாறும், வாழ்வு நிச்சயமாக சிறக்கும். இதையே மகாகவி பாரதியார் மேன்மைப்படுவாய் மனமே என மனதிடம் வேண்டுகிறார். மனதின் மேன்மையும் தூய்மையுமே வாழ்வின் மேன்மையை தீர்மானிக்கும் கருவி. ஆகவே மனதை மேன்மைப்படுத்தவே பாரதி வேண்டுகிறார். தமிழின் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய நவீன எழுத்து வரை மனதின் இயல்புகளை பற்றிய விவாதம் மிக மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனித குலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுர சக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவக் குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல். மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினியெனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இலக்க நேரிடும்போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுறச் செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றைக் கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கி விடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அளித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. அருளிசை.

0: சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியதை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

எம் வசந்தா பாடியது கேட்ட பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக மகாநதி ஷோபனாவின் குரலில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:40.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் தமிழ்நாடு கோவை இந்திய வானிலை துறை அனுப்பியிருக்கும் வானிலை அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தலைவர் அனுப்பியிருக்கும் வேளாண் பரிந்துரைகள் இவை. விதைகளை நடவு செய்யும் முன்பாக விதை நேர்த்தி செய்வது அவசியம். இதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு விதைகளை ட்ரைகோடர்மா அசோஸ்ஃபைட் இல்லம் 4 கிராம் 1 கிலோ விதை அல்லது ஃபாசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து நடவு செய்ய வேண்டும். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பாக மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்ட் ரானிப் லிப்ரோல் என்ற குணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இடவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் நீர் அல்லது குளோரோத்தலோனில் 2 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் இலைவெளி தெளிக்க அறிவுறுத்தப்படுகிறது. கேட்டவை விவசாயிகளுக்கான வேளாண் பரிந்துரைகள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் இந்திய வனங்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
2: உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1,700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:55.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது அமேசான் மலைக்காடுகளில் பாதிப்பை ஏற்படுத்திய வனத்தீ குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: முதலாவதாக அமேசான் மலைக்காடுகள் அதில் ஏற்படுற வனத்தியை பத்தி பார்க்கலாம். உலகத்தில் அமைஞ்சிருக்கிற மிக அடர்த்தியான காடுகளில் அமேசான் காடுகள் ஒன்று. அமேசான் காடுகளோட பரவல் பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரேசில், பொலிவியா, பராகுவே மற்றும் பெரு போன்ற மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடுகள் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த அத்தனை நாடுகள்லையுமே அதோட சுற்றுப்புறத்திலையும் சமவெளியிலையும் இந்த அமேசான் காடுகளானது அமைஞ்சிருக்குது. அதனால இதில் ஏற்படுற வனத்தியோட பாதிப்பு என்பது இந்த அத்தனை நாடுகளுடைய சாதாரண வாழ்க்கை முறையுமே பாதிக்குது. 2019 இந்த அமேசான் வனத்தியானது இந்த 4 நாடுகள்லையும் அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வனத்தினால சந்திச்சிருக்காங்க. மொத்தமா 900,000 ஹெக்டர்ஸ், அதாவது 224,000 ஏக்கர் சதுர பரப்பளவு உள்ள மொத்த காடுகளும் எரிஞ்சு சாம்பலாயிருக்குது. இதுல முக்கியமா விவசாய நிலங்கள் இதில் அடங்கும். இதன் மூலமா இந்த வனத்தின் மூலமா 2 மேற்பட்ட உயிரிழப்புகளை அந்த மக்கள் சந்திச்சிருக்காங்க. இதன் மூலமா ஏற்படுற பாதிப்போட பண அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 900 பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இப்போ இதோட காரணங்கள் பார்க்கலாம், இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். காடுகள் அழிப்பு, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், மேலும் உலக வெப்பமயமாதல், இதுதான் இந்த காட்டு தீவையோட மிக முக்கிய ஒரு காரணியா கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம காடுகளை அழிச்சிட்டு அங்க விவசாயத்தில் ஈடுபட்ட மக்கள் அவங்களோட திட்டமிடுமின்மை காரணத்தினால்தான் இந்த காட்டுத்தீயானது அதிக அளவுல பரவி இருக்குது. இந்த காட்டுத்தீயானது பிரேசில் போன்ற நாடுகள் அதிக அளவு பரவி இருக்கு, அன்றாடம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு

0: அப்படின்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் INPE அப்படிங்கிற ஒரு அமைப்பானது ஜூலை 2019 அவங்களோட செயற்கைக்கோள்கள் கண்காணிச்சிருக்காங்க. இதை பத்தி முன்னெச்சரிக்கையாவே அந்த மக்கள்கிட்டையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள் இதை கண்டுக்காம போனதுதான் இந்த வகையான காட்டு தீக்கு காரணமா இருக்குது. August 29, 2019 அவங்களோட தரவின்படி 80,000 காட்டு தீக்கள் பிரேசில் நாட்டில் மட்டும் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஆண்டாண்டுக்கு 77% இந்த காட்டு தீ அந்த ஊர்ல அதிகரிச்சிருக்கு. 40,000 மேற்பட்ட இடங்கள்ல இந்த வனத்தீயானது பரவி இருக்கு. அதாவது பொலிவியா, பராகுவே மற்றும் பெரு முதலான நாடுகள்ல முறையா 19,000, 11,000 மற்றும் 6,700 முறை இந்த வனத்தீ பரவி இருக்கு. 9,600 ஹெக்டர் நிலப்பரப்புகள், வனத்தோட நிலப்பரப்புகள் எரிந்து சாம்பலாயிருக்கு. இந்த எரிந்து சாம்பலான இந்த நிலப்பரப்புகள் வந்து சாதாரண நிலப்பரப்புகள் அல்ல. அதாவது அமேசான் காடுகள் மூலமா தான் உலகில் மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு அதிகமாக கிடைக்குது. இப்போ இந்த வனத்தின் பரவல்னால காடுகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைகிறது. அது மட்டுமல்லாமல் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரிக்கிறது. இதன் மூலமா பிரேசில் நாட்டுக்கு மட்டும் $957 பில்லியன் இழப்பீடாக ஏற்பட்டிருக்கு. இந்த காட்டுத்தீ பரவலை கட்டுப்படுத்துவதற்காகவே பிரேசில், பராகுவே, பெரு, பொலிவியா போன்ற நாடுகள் தனித்துறை அமைச்சு ஒவ்வொரு ஆண்டும் தடுக்க முயன்றுகிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்களோட முயற்சிகள் இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த வனத்தீ பரவல்ங்கிறது அந்த நாடுகள்ல அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மேலும் பழங்குடியினர் அதிகம் வாழ்ற நாடுகள் ஒண்ணு பிரேசில். அந்த நாட்டுல அமேசான் காடுகள்ல இன்னுமே உலக நவீன உலகம் அறியாத பலவிதமான பழங்குடியின மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லாம மற்ற புறக்காரணிகளை ஏற்படுற அந்த காட்டுத்தீனால அவங்க வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. அவங்களோட இனம் அழிவை நோக்கி போகுது. அதனால UNO என்று அழைக்கப்படும் உலக நிறுவனத்துல வருஷம் இந்த காட்டுத்தீக்கு எதிராக பலவிதமான திட்டங்களை வகுத்து அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா பிரேசில் போன்ற நாடுகள்ல வனத்தியானது பரவல் தடுக்கப்படுகிறது.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை அமேசான் மலைக்காடுகளில் பாதிப்பை ஏற்படுத்திய வனத்தீ குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே. பரத்குமார் அவர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
2: பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: காமனா நர்சஸ் அண்ட் சர்ஜன்ஸ், சோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப காமனா இருக்கிறது வந்து பேக் பெயின் அண்ட் நெக் பெயின். சோ நிறைய பேஷண்ட் ஹேண்டில் பண்றப்போ, பேஷண்ட்ஸை வந்து ஷிஃப்ட் பண்றப்போ, இல்ல ஒரு பெட்ல இருந்து வேற பெட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றப்போ அவங்க வந்து பேஷண்ட்ஸை லிஃப்ட் பண்றாங்க, புல் பண்றாங்க. சோ இந்த டைம்ல வந்து பேக் மசில் வந்து ஸ்ப்ரெயின் ஆகலாம், சோ லிகமெண்ட் இன்ஜுரிஸ் ஆகலாம். இதுக்கெல்லாம் அவங்க வந்து ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும். நர்சஸ் மட்டும் இல்ல, இந்த லேப் டெக்னீஷியன்ஸ், சோ இவங்க எல்லாம் வந்து பிளட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ரிப்போர்ட் போடுறதுக்காக ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. சோ ரொம்ப நேரம் உட்கார வந்து நம்ம ஒன்ஸ் அட்லீஸ்ட் எந்திரிச்சு உட்காரணும், சிட்டு ஸ்டாண்ட் பண்ணணும். சோ பேஷண்ட்டை வந்து ஈஸியா எப்படி டிரான்ஸ்பர் பண்றது அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கணும். சோ ஒருத்தரே வந்து ஃபுல் பேஷண்ட்டை வந்து நம்ம ரோல் பண்ண முடியாது. சோ அது வந்து லாக் ரோலிங் சொல்லுவோம். சோ எப்படி பேஷண்ட்டை வந்து ரோல் பண்றது அப்படின்றதெல்லாம் சர்டன் பிசியோதெரபி டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ சர்ஜரி பண்றாங்கன்னா சம் சர்ஜரிஸ் ஒரு டே ஃபுல்லா இருக்கலாம், ஒரு 3 hours, 4 hours சர்ஜரி கூட இருக்கலாம். சோ இந்த சர்ஜரி ஃபுல்லாவே சர்ஜன்ஸ் ஸ்டாண்டிங்லயே இருப்பாங்க. சோ சம் பீப்புளுக்கு ஹைட் வந்து ஓகேவா இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஹைட்டாவோ இல்ல ஷார்ட்டாவோ இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபுட் ஸ்டூல் யூஸ் பண்ணணும். சோ இதனால அவங்களுக்கு வந்து பிளான்டர் ஃபாசைட்டிஸ் வரலாம், அதாவது ஹீல் பெயின் வரலாம், இல்லைன்னா பேக் பெயின் வரும். சோ இதுக்கு நம்ம அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ் இல்லனா ஃபுட் ஸ்டூல் யூஸ் பண்ணணும். பேஷண்ட் ஹேண்டிங் அப்பதான் மோஸ்டா நமக்கு வந்து ஆக்வர்ட் பொசிஷன் போயிடறாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது இல்ல, பென் பண்ற மாதிரி. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வந்து இல்ல ரொம்ப ரொட்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னா கூட பேக் பெயின் வரலாம். சோ இது வந்து ஒர்க் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எப்படி எல்லாம் வந்து ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம பண்றோம் அப்படின்றது பாத்துக்கணும். இப்ப நோட்ஸ் நர்சஸ் எல்லாம் கண்டினியூவா எழுதுறாங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணணும். சோ அவங்களோட ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க டேபிள்ஸ் யூஸ் பண்றப்போ ரொம்ப பென் பண்ண வேணாம். சோ அதனால பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகுது. சோ ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம், அதனால அவங்க இன்னும் எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண முடியும். சோ நிறைய வந்து மெடிக்கல் லீவ் எல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ரிசர்ச்ல வந்து ஒரு 75-90% ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒர்க் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இருக்கு. சோ மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஒர்க் ரிலேட்டட். இதுல வந்து ரொம்ப காமனா 75% வந்து ஷோல்டர் அண்ட் நெக் பெயின், ஏன்னா கண்டினியூஸ் பெண்டிங். சோ கண்டினியூவா ஒன் டே ஃபுல்லா ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் பாக்குறோம் அப்படின்னா சோ இன் பிட்வீன் நம்ம வந்து பிரேக்ஸ் இருக்கணும். சோ அப்படி பிரேக் இல்லாம நம்ம பேஷண்ட் பார்க்கும் போது நம்ம வந்து ப்ராப்பரா பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். சோ நம்ம பேக் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி பென் பண்ணி இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. சோ வாக் ஸ்டான்ஸ் சொல்லுவோம், ஒரு லெக் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் லெக் பேக்வர்ட். சோ இப்படி வாக் பண்ற மாதிரி நம்ம நின்று பேஷண்ட் பார்க்கும் போது நம்ம ஸ்ட்ரெயின் இல்லாம நம்ம ஸ்பைனை வந்து மூவ் பண்ண முடியும். சோ இப்படி மூவ் பண்றப்போ நிறைய பேஷண்ட்ஸும் பார்க்கலாம் அண்ட் இதனால வந்து பெயின் வராது. 50% வந்து நீ பெயின் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங்கால, சோ ரொம்ப ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் பண்றதுனால இதெல்லாம் இருக்கு. சோ இதுல வந்து பிசியோதெரபிஸ்டும் இன்க்ளூடட் தான். சோ பிசியோதெரபிஸ்டுமே நிறைய பேஷண்ட்ஸ லிஃப்ட் பண்றோம், சிட்டிங்க்கு கொண்டு வரோம், திருப்பியும் பேஷண்ட்டை வந்து லயிங்க்கு பொசிஷன் பண்றோம். சோ நிறைய பேஷண்ட்டை வந்து வாக் பண்ண வைக்கணும். சோ இந்த டைம்ல எல்லாம் பிசியோதெரபிஸ்டுமே ஸ்ட்ரெயின் பண்றாங்க. ரிசர்ச்ல வந்து நம்ம நர்சஸ் சர்ஜன்ஸ் அண்ட் பிசியோதெரபிஸ்ட் வந்து மோஸ்டா ஒரு 90% வந்து ப்ராப்பர் எர்கனாமிக்கல் அட்வைசஸ் ஃபாலோ பண்ணாததுனால இந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரோனா இருக்காங்க. சோ நம்ம வந்து பேஷண்ட் ஹேண்டில் பண்றப்போ நம்மளுக்கு ப்ராப்பரா இதெல்லாம் வந்து எர்கனாமிக் அட்வைசஸ் ஃபாலோ பண்ணணும்.
2: நேர்கள் இதுவரை பணியிடத்தில் வேலை தொடர்பான தசைவலி குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் குற்ற நடவடிக்கை குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ். சுசன்னா அவர்கள்.
2: குற்ற நடவடிக்கை விசாரணை வந்து எப்படி எல்லாம் பண்ணுவாங்க, அதாவது சில பேர் வந்து இந்த ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வச்சு எப்படி வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அதுக்கான இதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். எப்படின்னா, இப்போ ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கு, ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த இடத்துல வந்து கிரைம் சீன் நடந்திருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டரா இல்ல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சப் இன்ஸ்பெக்டரும் அதிகாரி வந்து சம்பவ இடத்துக்கு போய் கண்டிப்பா வந்து சாட்சியங்களை வந்து சேகரிக்கணும். அப்படி சாட்சிகளை சேகரிக்கும் முறையில வந்துட்டு வேற என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு இந்த புது விதி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஃபாரன்சிக் நிபுணரை வந்து அதாவது 7 வருஷத்துக்கு மேல தண்டனை வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்ல, இந்த இந்த குற்றம் இந்தந்த குற்றத்துக்கு வந்து இத்தனை வருடங்கள் வந்து தண்டனை அப்படின்னு தெரியும் இல்லையா. அப்படி 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற தண்டனை வரும் குற்றத்துக்கு வந்து உடனடியா அந்த ஸ்பாட்லயே குற்ற சம்பவம் நடந்த இடத்திலேயே அக்கரன்ஸ் ஆன இடம் எது அப்படின்னு சொல்லி அதுக்கோட டைம் எல்லாத்தையுமே வச்சு அங்க ஃபாரன்சிக் டீமை வந்து உடனடியா வந்து அவங்கள வர வச்சிருவாங்க. மேலும் அவங்க உடனடியா அங்க வந்து வந்த உடனேவே ஃபாரன்சிக் கிட்ட தர அந்த என்னென்னலாம் வந்து சாட்சியங்களை வந்து 7 வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கிற குற்றம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபாரன்சிக் ஆய்வுங்கிறது வந்து கட்டாயம். ஏன் இந்த ஃபாரன்சிக் சாட்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபாரன்சிக் எதுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா சாட்சி அழியாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வழக்கை வந்து நிலை நிற்பாட்டுறதே வந்து சாட்சிகள் தான். அதனாலதான் இந்த சாட்சியெல்லாம் சேகரிக்க வந்து இந்த ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வந்து வராங்க. மேலும் இது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, கிரைம் சீன்ல நடந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாட்சியத்தையும் எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம 7 வருஷத்துக்கு மேல உள்ள தண்டனை வழக்குல வந்து சாட்சி அதாவது யாரெல்லாம் வந்து விட்னஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து சாட்சி சொல்றது வந்து ஆடியோவோ வீடியோவோ ரெண்டுமே கூட பதிவு வந்து செய்து வச்சுக்குவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆய்வாளர் அவர்கள் வந்து கோர்ட்ல வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸோ இந்த விட்னஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீதிபதி கிட்ட கொடுத்து அது மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பாதுகாத்து அந்த வழக்குல வந்து அதை வந்து சேர்த்துக்குவாங்க. அதுக்காக தான் இந்த சாட்சியத்தை வந்து உடனடியா வந்து பதிவு செஞ்சுக்கிறாங்க. மேலும் இது வந்து ஒரு கொலை வழக்காவோ இல்ல வந்து வேற ஏதாவது செல்ஃபா வந்து யாராவது மேக்சிமம் கொலை வழக்குல தான் வந்து செய்வாங்க. நம்ம கொலை வழக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க பிளட் மார்க் இருக்கு, அப்புறம் கத்தி இருக்கு, இன்னும் வேற என்னெல்லாம் சாட்சிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து போட்டோ எடுத்துட்டு அதோட அளவையும் குறிச்சுக்குவாங்க. அது இல்லாம பார்வை மகஜர் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து அதுல வந்து அதை குறிச்சுக்குவாங்க. மேலும் இதுல வந்து என்னன்னா 2 ஆட்கள் வந்து அதுக்கான சாட்சியத்தையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க, கையெழுத்தும் வாங்கிட்டு நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து சாட்சிக்கு விசாரணைக்கு கூப்பிடும் போது அவங்களையும் வந்து வீடியோ எடுத்துப்பாங்க, இவங்க இவங்க இதெல்லாம் பண்ணாங்க இங்க இது இருந்தது அப்படிங்கறதையும் அவங்க வந்து குறிச்சு வச்சுக்குவாங்க, பதிவும் செஞ்சுக்குவாங்க. ஒருவேளை குற்றம் நடந்த இடத்துல வந்து யாராவது அவங்கள இது பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த அவங்கள வந்து உயிர் பிழைச்சிருந்தாங்கன்னா உடனடியா வந்து பக்கத்துல இருக்கிறதால அரசு மருத்துவமனைக்கு உடனே அனுப்புவாங்க. 24 மணி நேரத்துல மருத்துவ அறிக்கை வாங்கணும். அவங்க கிட்ட இருந்து யாரு வந்து தாக்கப்பட்டாங்களோ, யாரு வந்து அதுல விக்டிமா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து வாக்குமூலம் வந்து எடுத்துக்குவாங்க.
0: சட்டமறிவோம்.
1: இதுவரை குற்ற நடவடிக்கை குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ். சுசன்னா அவர்கள்.
3: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்பமான உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இருக்கு. இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களோடு சில விஷயங்களை கலந்து பேசலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதன் முக்கியத்துவம். இதை பற்றி தான் இன்றைக்கி காலையில் 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை சுவைத்து கொண்டே கேட்கப் போகிறீர்கள். குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதன் முக்கியத்துவம். நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2966781 இந்த தொலைபேசி இணைப்பில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9344901018 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள் தொடரும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்லவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300+ திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின்போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான GDP மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. GDP குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து

0: அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 7:25.

Good morning, Neil Grace. நேர்களின்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸில் புத்தம் புதிய திரைப்பட பாடல்களோடு சில சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு சேவை செய்தி. உதகை அரசு கலைக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் அறிவிப்பு இது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026 மற்றும் 27 ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2026-2027 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் சேர்க்கை இடங்கள் உள்ளன. மாணாக்கர்கள் தங்கள் விருப்பப்பட்ட அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு இணையவழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு 148 மட்டும். பதிவு கட்டணம் 2. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. பதிவு கட்டணம் ரூபாய் 2 மட்டும். பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி. இந்த தகவலை கல்லூரி கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார். சேவை செய்தி கேட்டீர்கள். நேர்களே, குட் மார்னிங்.

கிரீஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த மாதம் கோடை விடுமுறையை நீங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கும் மே மாதம். மே மாதம் அப்படின்னதும் பொதுவாக உதகை நகர் எல்லா சுற்றுலா பயணிகளோட மனதில் மட்டுமல்லாமல் உள்ளூர் வாசிகளோட மனதிலையும் கூட ரொம்ப ரொம்ப பிரபலமாயிடும். உதகை அப்படின்னாலே மலர் கண்காட்சி நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வந்துடும். இங்கே நடக்கக்கூடிய கோடை விழாக்களும் கூட நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வந்துடும். அதில் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி நிகழ்வுகள், இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட சில அரிய வகை மலர்களை பற்றிய தகவல்களோட இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாங்க முதல்ல ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. பொதுவாக பூக்கள் அப்படின்னதும் நம்ம எல்லாருடைய மனசும் கூட கூடவே சேர்ந்து மலர்ந்துடும். பூ அப்படின்ற பேரை கேட்டாலே கூட மனசில் ஒரு மலர்

உலகில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குறிஞ்சி பூ வகைகள் உள்ளது என்பது தகவல். வாசனை உள்ள மலர்கள் மற்றும் வாசனையற்ற மலர்கள் என்று பல மலர் வகைகளும் உண்டு. குறிப்பாக மல்லிகை போன்ற வாசமுள்ள மலர்களும், வாடாமல்லி, கனகாம்பரம் போன்ற வாசனையற்ற மலர்களும் கூட இந்த பூ வகைகளில் அடங்கும். வாருங்கள், நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு மேலும் சில பூக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: இசையமைத்து அமினா ரஃபீக் ஸ்ரீதர் ரமேஷுடன் இணைந்து பாடியது அந்த பாடல்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. பூக்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டுருக்கோம். பொதுவாக குறிஞ்சி மலர் அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி இன்னொரு பூவும் கூட இருக்குது, என்ன தெரியுமா? நெழுப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்கான். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரக்கூடிய அதிசய மலராக சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் மத்திய மலைப்பகுதிகளில் இந்த பூ பூத்து அந்த பகுதியையே ஒரு கன உலகமாக மாற்றுமாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய இந்த நெழுப்பூக்கள் என்ன நிறத்தில் இருக்கும் தெரியுமா? மெஜந்தா கலர். பொதுவாக மெஜந்தா அப்படின்னதும் சொன்னால் புரியல அப்படின்னா, வாடாமல்லிப்பூ அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த வாடாமல்லிப்பூ கலரில் இருக்குமா இந்த நெழுப்பூ. ஸ்ரீலங்காவோட மலைப்பகுதிகள் முழுமையும் பூத்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கையின் அமைதியையும் அந்த இடத்தோட சுற்றுச்சூழலையும் மிக ரம்யமாக மாற்றக்கூடிய ஒரு பூ நெழுப்பூ. நேர்களின் நேரம் 7:40. குட் மார்னிங் நீல்கிரிசில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
2: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 2 பருவம்.

உணவு முடிந்ததும் முத்துக்குவியலிலிருந்து நல் முத்துக்களை பொறுக்கி எடுக்க தாயையும் துணைக்கழைத்து வந்தாள் வானவல்லி. தான் மட்டும் தனியாக போனால் தந்தையார் சீறி விழுவார் என்பது அவளுக்கு தெரியும். தாயோ சுரமஞ்சரியையும் வசந்தமாலையையும் உடன் அழைத்தாள். நீயும் வா சுரமஞ்சரி, உனக்கும் உன் தோழிக்கும் கூட மாலைக்கு முத்துக்கள் தேர்ந்தெடுக்கலாமே. ஏன் இப்படி மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுகிறாய்? என்னிடம் மனம் திறந்து சொல்லக்கூடாதா என்று கேட்டாள் தாயார். அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா, களைத்து போயிருப்பதால் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறேன் போலிருக்கிறது. நீங்கள் போய் முத்துக்களை பாருங்கள். என்னிடம் வேண்டிய முத்து மாலைகள் இருக்கின்றன. நான் உறங்கப் போகிறேன், தளர்ச்சியாயிருக்கிறது என்று கூறி தோழியோடு தன் மாடத்துக்கு புறப்பட்டு விட்டாள் சுரமஞ்சரி. மாடத்தை அடைந்து தானும் தன் தலைவியும் தனிமை பெற்றதும் வசந்த மாலை, ஏனம்மா நாளைக்கு மறுபடியும் நெய்தலங்காணலுக்கு போக வேண்டும் என்றீர்களே, எதற்காக அங்கே போக வேண்டும் என்று கேட்டாள். கடற்கரையிலே உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனடி வசந்தமாலை. தந்தையார் தேர் ஓட்டுவதற்காக நம்மோடு அனுப்பியிருந்த ஊழியன் நாம் எப்போது வாய்த்திருந்து பேசப்போகிறோம் என்று செவிகளை கூர்மையாக்கிக் கொண்டு பக்கத்திலேயே பழிக்கிடந்தான். அதனால் அந்தரங்கமாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நாளைக்கு காலையில் விடுவதற்கு முன்பே துயிலெழுந்து யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் நடந்தே நெய்தலங்காணலுக்கு புறப்பட்டு விட வேண்டும். கதிரவன் உதயமாவதற்கு முன்பே சோமகுண்டம் சூரியகுண்டம் இரண்டு ஏரிகளிலும் நீராடி காமன் கோவிலை வலம் வந்து வணங்கிவிட்டு போனது தெரியாமல் மாளிகைக்கு திரும்பிவிட வேண்டும். இதை கேட்டு வசந்தமாலை நளினமாக சிரித்தாள். சிரித்துக்கொண்டே சுரமஞ்சரியின் கண்களை பார்த்தாள். அந்த இரண்டு ஏரிகளிலும் பொதுவாக எல்லோரும் நீராடுவது இல்லையே அம்மா. மனதுக்குள் ஏதாவது ஒரு ஆசையை உருவேற்றிக் கொண்டு அது விளைய வேண்டும் என்று அல்லவா அங்கு நீராடி காமன் கோவிலை வலம் வருவார்கள். உங்களுக்கும் எனக்கும் இப்போது உடனே அந்த ஏரிகளில் நீராடி தீர வேண்டிய அவசரம் ஒன்றுமில்லையே. அப்படியானால் நீயும் நானும் ஆசைகளே இல்லாத மனதை உடையவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா வசந்தமாலை? அதற்கு சொல்லவில்லையம்மா. இரு காமத்தினை ஏரியில் நீராடி காமன் கோவிலை வலம் வருகிற ஆசை வேறு வகையைச் சேர்ந்தது. அங்கே நம்மை காண்கிறவர்கள் குறும்பு பேசி நகைப்பார்கள். குறும்பு பேச்சுக்கும் நகைப்புக்கும் பயந்து நாணுவதாயிருந்தால் எந்த பெண்ணும் அங்கே போகாமல் அல்லவா இருக்க வேண்டும்? பொழுது புலர்ந்தால் நகரில் உள்ள பெண்களின் கூட்டமெல்லாம் அங்கேதான் போய்கொள்கிறது.

0: வசந்தமாலை பதில் கூறாமல் சிரித்து கொண்டே தலைவியின் மேல் பதியவிட்ட பார்வையை மீட்காமல் இரு விழிகளையும் மலர விரித்து பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பார்வை தாங்காமல் சுரமஞ்சரி நாணி குழைந்தாள். என்னடி வசந்தமாலை, எதற்காக இப்படி பார்க்கிறாய்?
1: ஒன்றுமில்லை, உங்களுடைய ஆசைகளிலும் தோற்றத்திலும் புதுமைகள் பிறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் அம்மா.
0: நீங்கள் எவ்வளவோ மாறிவிட்டீர்கள். உங்களுடைய பிடிவாதமான உறுதிகளையும் செருக்கையும் எங்கேயோ தோற்க கொடுத்து விட்டீர்கள். இதை கேட்டு சுரமஞ்சரி மேலும் நாணமடைந்தாள். அவள் கைகள் பக்கத்தில் வைத்திருந்த பூக்குடலையில் இருந்த ஒரு செந்தாமரை பூவை எடுத்து விளையாடி கொண்டிருந்தன. தாமரை பூவின் மெல்லிளம் செவ்விதழ்களுக்கும் அவளுடைய கைகளுக்கும் வேறுபாடு தெரியாத விந்தை எழிலை பார்த்து கை எது தாமரை பூ எது என்று தெரியாமல் மயங்கிக் கொண்டிருந்த வசந்தமாலை விரல்களில் இருந்த மோதிரங்களைக் கொண்டு கையை அடையாளம் கண்டாள். தன் தலைவியிடம் வியந்து கூறலானாள் அவள். கமலத்தை பற்றியிருக்கும் இந்த கர கமலங்களை பிடிக்கப் போகிறவர் பாக்கியசாலியாகத்தான் இருக்க வேண்டும் அம்மா.
1: இல்லையே தோழி, அந்த பாக்கியசாலி இந்த கைகளையும் உதறிவிட்டு செல்கின்ற கல் நெஞ்சுக்காரராக அல்லவா இருக்கிறார்
0: என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சுரமஞ்சரி. அப்போது கீழே மாளிகையின் முன்புறத்தில் ஒரு நாளும் இல்லாத புதுமையாய் நகை வேழம்பர் தந்தையாரிடம் இடிமுழக்கம் போன்ற குரலில் உரக்கப் பேசும் ஓசை மேன் மாடத்தையும் எட்டியது. தந்தையாரின் பதில் குரல் கேட்கவில்லை. ஆனால் எல்லை கடந்து சீறி ஒலிக்கும் நகை வேழம்பரின் குரலோ மாளிகையே அதிரை செய்து கொண்டிருந்தது. இந்த இரவு நேரத்தில் இவர் எதற்காக இப்படி பேய் கூப்பாடு போடுகிறார்? யாருடைய குடி முழுகிவிட்டது இப்போது? என் தந்தையை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இவரிடம் துணிவு வளர்ந்து விட்டதா? கீழே போய் என்னவென்று பார்த்து வா வசந்தமாலை என்று தன் தோழியை அனுப்பினாள் சுரமஞ்சரி. தானும் தன் தோழியும் பேசிக் கொண்டிருந்த பேச்சின் இனிய நினைவுகளிலிருந்து கீழே எழுந்த கூப்பாடு தங்களை கலைத்துவிட்டதே என்ற வருத்தத்தால் நகை வேழம்பர் மேல் சுரமஞ்சரிக்கு ஏற்கனவே இருந்த சினம் பெரிதாக மூண்டது. கீழே சென்ற வசந்தமாலை சிறிது நேரத்தில் திரும்பி வந்து கூறினாள். பிரளய காலமே முன்னால் வந்து சீறிக்கொண்டு நிற்பது போல் உங்கள் தந்தையாருக்கு முன் கூப்பாடு போட்டுக் கொண்டு நிற்கிறாரம்மா நகை வேழம்பர். அவரை பார்க்கவே பயங்கரமாயிருக்கிறது. எங்கேயோ செம்மையாக தோல்வியடைந்து பூசைக்காப்பு வாங்கிக் கொண்டு வந்திருப்பார் போலிருக்கிறது. அடிப்பட்ட புலி போல சீற்றம் கொண்டு அலைப்பாய்கிறார். இவ்வளவுக்கும் அசைந்து கொடுக்காமல் உங்கள் தந்தையார் கட்டுப்பட்டு அடங்கி நிற்கிறார். அந்த அரை குருட்டு அவலட்சணத்திற்கு பணிந்து பேசுகிறார். என்ன அநியாயமடியுது, நான் போய் பார்க்கட்டுமா என்று கேட்டாள் சுரமஞ்சரி.
1: உங்களால் பார்க்க முடியாதம்மா. தந்தையார் அவரை இழுத்து கொண்டு தமது அந்தரங்க மண்டபத்துக்கு போய் கதவை அடைத்து விட்டார்.
0: ஐயையோ, அந்த ஒற்றைக்கண் வேங்கை தனிமையில் தந்தையாரை என்ன செய்தாலும் கேள்வி கேட்பார் இல்லையே என்று பதறினாள் சுரமஞ்சரி.
1: என்ன ஆனாலும் நாம் ஒன்றும் செய்வதற்கில்லையம்மா. அவர்கள் இருவருமே எவரையும் நெருங்க விடாமல் தனித்து பேசப் போயிருக்கிறார்களே, நாம் என்ன செய்வது என்றாள் தோழி.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. பொதுவாக பூக்கள் அப்படின்னதும் அன்றாடம் பூக்கும் பூக்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும். சில அபூர்வமாக பூக்கக்கூடிய பூக்களை பற்றியும் நம்ம எல்லாம் அதிசயமாக கேட்போம். அத்தி பூத்தாற்போல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, இந்த அத்திப்பூவை பற்றியும் கூட சில சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக அத்திப்பூவை யாராலையும் பார்த்துட முடியாது. இதை பற்றி ஒரு பொய்யான தகவல் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 50 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அத்தி

பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு காய் காய்க்கும் போதும் அத்திப்பூ பூக்கும். ஆனால் அந்த பூ வெளியே தெரியாது, காய்க்குள் பூப்பதால் தான் அத்தி பூத்தாற் போல அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க. இந்த அத்திப்பூவும் கூட அதிசயமான ஒரு பூ தான். இதே போல இன்னும் அதிசயமான பூக்கள் அப்படின்னு சொன்னால் பிரம்மக்கமலம் அப்படின்னு ஒரு பூவை சொல்லுவாங்க. இந்த பூ இரவுகளின் அரசி என அழைக்கப்படுகிறது. நள்ளிரவில் பூத்து அதிகாலையில் வாடிவிடும் ஒரு அரிய வகை பூ பிரம்மக்கமலம். குறிஞ்சி பூவை போலவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு பூவா குறிஞ்சி மலர் சொல்லப்பட்டாலும் கூட, புயா ரைமண்டி அப்படின்ற ஒரு பூ 80 முதல் 100 ஆண்டுகள் பழமையான பிறகு மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு தாவர இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல மூங்கில் பூவும் கூட ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மூங்கில் பூவும் கூட பூக்கும் அப்படின்னும் அதை நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு மரம் ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்றது அர்த்தம். வாங்க தொடர்ந்து பேசலாம் இதோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: கேட்ட பாடலின் படம் தலைவர் தம்பி தலைமையில் விஷ்ணு விஜய் கார்த்திகா வைத்தியநாதன் இணைந்து பாடியது அந்த பாடல்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா. சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s please.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திம்பல் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில
2: பா. அப்படியே 2K songs கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: நேரம் 8:35.

0: சிகரம் தொடு.
1: நேர்களை, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: அகில இந்திய வானொலி நிலையம் உதகை மண்டலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிகரம் தொடு நிகழ்ச்சியின் மூலம் நாம் இன்று கேட்கவிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
3: TNPSC மற்றும் UPSC போன்ற தேர்வுகளுக்கு என்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்பது குறித்து பார்க்க போறோம். இப்ப TNPSC ஆகட்டும், தமிழ்நாடு அளவுல இல்ல அகில இந்திய அளவுல வந்து UPSC நடத்தக்கூடிய IAS, IPS, IRS, IAAS இந்த மாதிரி பல்வேறு வகையான தேர்வுகளுக்கு பொதுவா என்னென்ன பாடங்கள், புத்தகங்கள், தலைப்புகள்ல வந்து தயார் பண்ணணும் அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பாடங்கள் எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள். இதுல இருந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்கக்கூடிய பாடங்கள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது வந்து பொது அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பொது அறிவியல் ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கறதுல வந்து என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா, பிசிக்ஸ் ரிலேட்டடான பாடங்கள்லாம் நம்ம படிக்கணுங்க. இயற்பியல், தமிழ்ல இயற்பியல் ரிலேட்டடான பாடங்கள் எல்லாமே நான் படிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் லாஸ், அதே மாதிரி சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதே மாதிரி வந்து நேஷனல் சயின்ஸ் லெபார்டரிஸ், அதே மாதிரி சயின்ஸோட மெயினா க்ளோசரிஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்டிஸ், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஜியோபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்டு ஸ்பேஸ் சயின்ஸ் எல்லாமே வந்து பிசிக்ஸ் பொறுத்தவரை நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கக்கூடிய பாடப்பகுதிகள்ங்க. வேதியியல், கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேசஸ், சால்ட்ஸ், இதெல்லாமே நம்ம முக்கியமாக கொடுத்து பார்க்கணுங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷன் என்ன, ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், அது மட்டும் இல்லாமல் மெட்டல்லாம் என்ன, அதில் பொறுத்தவரை கார்பன், நைட்ரஜன், அதோட காம்பவுண்ட்ஸ், வேதி உரங்கள், அதே மாதிரி வேதி பூச்சிக்கொல்லிகள், அதே மாதிரி பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக், இதெல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பவுட்னி, இதை பொறுத்தவரை மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் செல்லாம் என்ன, அதோட பேசிக் யூனிட் என்ன, அது மட்டும் இல்லாமல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதே மாதிரி நியூட்ரிஷன் எப்படி எடுத்துக்குது, அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் என்ன, எக்ஸ்கிரீஷன் என்ன, அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ்னா என்ன, மெட்டபாலிக் வேஸ்டஸ் எல்லாம் எப்படி இதாகுது, அதே மாதிரி பயோ கம்யூனிகேஷன்லாம் என்னெல்லாம் முக்கியமாக பாட்னி பொறுத்தவரை, தாவரவியல் பொறுத்தவரை முக்கியமாக படிக்கிறேங்க. ஜுவாலஜியை பொறுத்தவரை பிளட், அதோட பிளட் சர்க்குலேஷன், அதே மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம்னா என்ன, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க மண்டலம்னா என்ன, அதே மாதிரி ஜெனடிக்ஸ் பாரம்பரியம்னா என்ன, பரிணாமம்னா என்ன, என்வரான்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையியல், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பயோடைவர்சிட்டி, அதோட கன்சர்வேஷன், அதே மாதிரி ஹியூமன் வரக்கூடிய டிசீசஸ், ப்ரிவென்ஷன் அண்ட் ரெமடிஸ், கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஓகே, இதெல்லாமே வந்து எளிதாக ஒருத்தங்கிட்டிருந்து ஒருத்தங்க பரவக்கூடியது, இதெல்லாமே பரவாத நோய்கள், அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலிசம் அண்டு ட்ரக் அப்யூஸ், ஓகே, போதைப்பொருள் சம்மந்தமானது, அது மட்டும் இல்லாமல் அனிமல், பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப், இதெல்லாம் பற்றி ஜென்ரல் சயின்ஸில் நம்ம படிக்கணுங்க. ஸோ TNPSC எக்ஸாம்ஸ் ஆகட்டும், UPSC ஆகட்டும், இதில் தயாராகிறவங்க முக்கியமாக இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, ஜுவாலஜி இதில் வரக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்க. அதுக்கடுத்து கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே இருக்குங்க. அதை பொறுத்தவரை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கரண்ட் ஈவெண்ட்டில் படிக்கணுங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் ஸ்டேட், அது மாதிரி டிஃபென்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, டெரரிசம், வேர்ல்டு ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய வந்து பிளேசஸ் இன் நியூஸ், அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் வரக்கூடியது, கேம்ஸில், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதே மாதிரி அவார்ட் அண்ட் ஹானர்ஸ், கல்ச்சரல், இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ், அதே மாதிரி லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்டு நெய்பர்ஸ், லேட்டஸ்ட் டெர்மினாலஜி, அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட்ஸ், இதெல்லாமே வந்து படிக்க வேண்டியதுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்தவரை இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, அதே மாதிரி லேட்டஸ்ட்டு பப்ளிக் ஒப்பீனியன், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் இன் கண்டக்ட் ஆஃப் பப்ளிக் எலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, பப்ளிக் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், ரோல் ஆஃப் வாலண்டரி ஆர்கனைசேஷன், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அது எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேருது, இதை பற்றிலாம் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்

0: படிக்கணுங்க. ஜாகிரி பொறுத்தவரை ஜாகிரபியோட லேண்ட்மார்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் பாலிசி இன் என்வரான்மெண்டல் அண்ட் ஈகாலஜி, ஸோ சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிறைய பாலிசிஸ் இதெல்லாம் என்னென்ன நம்ம படிக்கணுங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை கரெக்ட் சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம், நியூ எக்கனாமிக் பாலிசி, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டர், இதை பற்றிலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்க. முக்கியமாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது, புதிய கண்டுபிடிப்புகள் முக்கியமாக ஹெல்த் சயின்ஸில், அதே மாதிரி மாஸ் மீடியா, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன், இதிலலாம் வந்து எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா நம்ம பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கரி பொறுத்தவரை ஏர்த், அதோட யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், வாட்டர் ரிசோர்சஸ், நீர் ஆதாரங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எப்படி, சாயில் எப்படி இருக்குது, மினரல்ஸ் எப்படி இருக்குது, நேச்சுரல் ரிசோர்சஸ் எப்படி இருக்குது, நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் எப்படி இருக்குது, மீன் வளம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அதை பற்றி தான் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், சோசியல் ஜியோகிராஃபி, பாப்புலேஷன், அதோட டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பரவி இருக்குது, அதே மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் இயற்கை பேரழிவுகள், ஸோ இதெல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி தேர்வாகிறவங்க முக்கியமா பாடக்கூடிய படிப்புங்க.
1: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்யூர்மெண்ட் 2026 விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 17, 2026. இணையதளம் centralbankofindia.co.in. அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்யூர்மெண்ட் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 19, 2026. இணையதளம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in மற்றும் IRCTC விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 20, 2026. இணையதளம் www.irctc.com.
3: இதுவரை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

நேர்களே, இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பூக்கள் வகைகளெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அசௌரா ரூப்ரா அப்படின்ற ஒரு பூ, இது நாய்க்குடை பூ அப்படின்னு சொல்லப்படுதான். ஆம்பல் மலர் போலவே சிரிக்கும் முகம் கொண்ட ஒரு பூ இந்த அசௌரா ரூப்ரா. இது ஆம்பல் பூவை போலவே இருக்கும். அதே போல ஜோபீல் வீட் அப்படின்ற ஒரு பூ, இது வந்து ஒரு சிவப்பிந்திய மந்திரவாதியின் பெயரை கொண்டதான். ஜோபி வீட் அப்படின்றது ஒரு சிவப்பிந்திய மந்திரவாதியோட பெயர். இந்த பெயரை கொண்டது இந்த பூ அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்ப்பதற்கே அச்சமூட்டுவதாக இருக்குமாம். அதே போல நைக்ரிட்டெல்லா ரூப்ரா அப்படின்ற ஒரு பெயருடைய பூ ஐரோப்பாவில் உள்ளது. இதன் பூக்கள் சாக்லேட்டின் மனத்தையும் நிறத்தையும் கொண்டவையாம். வாகை இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இந்த விந்தையான மலர் வந்து மாலையில் மலரும் இந்த பூ நள்ளிரவில் பிஞ்சாகி சில வினாடிகளில் வளர்ந்து காலையிலேயே அது காயாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஜாவா மலைப்பகுதிகளில் காணப்படும் ராயல் கோஸ்லிப் அப்படின்ற ஒரு பூச்செடி தோன்றினால் அந்த இடத்தில் அல்லது அந்த பகுதியில் சுற்றியுள்ள எரிமலைகள் வெடிக்கும் என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை.

வெட்டு படத்திற்காக ராகின் ராஜ் அன்கிதா நாஸ்கர் குழுவினர் பாடியது அந்த பாடல். கேட்ட அந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Political activities in Tamil Nadu turn hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments

0: ஹலோ, வணக்கமுங்க. நேசமணி தான் பேசுறேன்னு, நீங்க யாருங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஐயோ, வணக்கமுங்க வணக்கமுங்க. போன்ல ஆறுன்னு தெரியலீங்களா? அதனாலதான் நான் வந்து ஆறோன்னு நினைச்சு பேசிட்டேனுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கடையில் தாங்க இருக்கிறேன். பண்ணிடலாங்க பண்ணிடலாங்க. என்னைக்குங்க வருது? தேதியெல்லாம் குறிச்சாச்சுங்களா? மண்டபம் எதுங்க? ஐயா, நம்ம மண்டபம் தானுங்களா? சரி சரிங்க. அப்ப நம்ம ஊருக்குள்ளான பிரச்சனை இல்லைங்க. ஆமாங்க ஆமாங்க. ஏனுங்க, என்ன விஷயமுங்க? என்ன வேலை செய்யணுங்க? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுங்களா?
1: ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் வருதுப்பா, என்ன கோட்டா இந்த பத்தியா? ஒரே குஷ்டமப்பா, இது கஷ்டமப்பா.
0: ஆமா ஆமாங்க ஆமாங்க. டீ குடுத்துடலாங்க குடுத்துடலாங்க, அதுல என்னங்க இருக்குது? எனக்கு இந்த சாயந்தரம் வந்து 7 மணிக்கு அந்த ரிசப்ஷன் சமயத்துல டீ வைக்கணுங்க, இல்ல காலையில வந்து டிஃபனுக்கு டீ வைக்கணுங்களா? மாப்பிள்ள வீட்டுல இருந்து பேசுறீங்களா நீங்க? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்ப நம்ம போன்லயே பேசிக்கலாங்க. இல்லைங்கய்யா, நான் சொல்றது இந்த சாயந்தர நேரத்துல 7 மணிக்கு ரிசப்ஷன் வைக்கிறீங்க இல்லீங்களா, அந்த சமயத்துல இந்த டீ எல்லாம் வந்து விதவிதமா வச்சோம்னா கொஞ்சம் பாக்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அவங்களும் வந்தாங்கன்னா சாயந்தர நேரத்துல அப்படியே வந்து டீ குடிக்க நல்லா இருக்கும். நம்ம அதெல்லாம் போட்டுருவோங்க ஐயா. நமக்கு இந்த ரோஜா பூ டீ இருக்குதுங்க, செம்பருத்தி டீ இருக்குதுங்க, இஞ்சி டீ இருக்குதுங்க, அப்புறம் வெளிச்சம்பளம் டீ இருக்குதுங்க, அப்புறம் ஏலக்காய் பொடியெல்லாம் தட்டி போட்டோம்னா அது ஒரு டீ இருக்குங்க, மல்லி டீ இருக்குதுங்க.
2: தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற?
0: எங்க இதெல்லாம் பரவாயில்லைங்க, நாம பர்மா டீ போடுவனுங்க. நானு துபாய் டீ வரைக்கும் நம்ம எல்லா டீயுமே போடுவோங்க. இந்த போர்டெல்லாம் வேற வைக்கணுங்க. நீங்க அந்தந்த டீக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து துபாய் டீ, பர்மா டீ, சிங்கப்பூர் டீ, அந்த மாதிரி போர்டெல்லாம் வைக்கணுங்க. ஐயா, ஆளுங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க ஐயா. நம்ம பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க, அவங்க தெரியுமே. நீங்க இந்த இக்கட்டால கார்ல போகும்போதெல்லாம் உங்களை பாத்துருக்கீங்களே, நம்ம கடவாசல்லயே இருப்பானுங்க பசங்க, பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஐயா கூட. அந்த பசங்க கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பசங்க தானுங்க. ஆனா வேலையினால வந்து வெள்ளக்கார மாறிங்க.
2: அதான் விதிங்கிறது.
0: ஒன்னும் பிரச்சனை இல்லை.

0: யாராவது
1: வெளியூர்காரனா இருக்கும்,
2: ஏமாந்தவனா இருக்கும் நினைக்கிறேன்டா நானு.
1: ஆமாண்டா.
2: சரி, நமக்கு என்ன லாபம் பாப்போம். சொல்லுங்க நேசமணி, என்ன என்ன சம்பவமாவா, என்ன பண்ணணுமாவா? கல்யாணத்தை நம்ம தான் நடத்தி வைக்கணுமா என்ன?
0: ஆமாமா, கல்யாணத்தையே நாம தான் நடத்தி வைக்கிறோம். ஏண்டா, பொண்ணு வாக்கு போனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு என்ன முதல்ல பொண்ணு கையில கொடுத்து அனுப்புவாங்க?
2: காப்பி டம்ளரு.
0: அப்ப நீ யோசனை பண்ணிக்கோ. ஏண்டா, விதி விதமா டீ போடணுமாக்கும். கல்யாணத்தையே நாம தான நடத்தி வைக்கிறோம்.
2: எனக்கு ஒரு சந்தேகம்டா ராமசாமி.
1: என்றா சந்தேகம்?
2: அவர்கிட்ட கேட்டா அவர் திட்டுவாரு. அவங்க 100-150 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீட்டி நீட்டி நீட்டி கொண்டு போய் டீய கொடுத்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? என்றா பேசுறாரு இவரே.
1: அதானே, அது மட்டும் இல்ல, விதவிதமா டீ போடணுமாமா. இவர் போடுற டீயே ஒரு விதமா தான் இருக்கும். காலையில சக்கரை அதிகமா இருக்கும், 10 மணி ஆயிடுச்சுன்னா சக்கரை கம்மியா இருக்கும், மதியம் ஆயிடுச்சுன்னா தண்ணி அதிகமா இருக்கும், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா தண்ணி கம்மியா இருக்கும், மறுபடியும் நைட் ஆயிடுச்சுன்னா சுடுதண்ணி மாதிரி இருக்கும்.
3: ஏதேது நீ சொல்றத பார்த்தா நம்ம ஊர் கிளைமேட்டும் நேசமணி என்ன டீயும் ஒரே மாதிரி இருக்கும். எது எப்ப மாறும்னு தெரியலன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீயே.
0: ஏண்டா, அங்க என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, தெரியுமே உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே.
3: சரி, பெருமையா தான் பேசிட்டு இருந்தா, அதாவது விதவிதமா டீ போடுங்கன்றத ஒரு விதமா அவன் சொல்லிட்டு இருக்கிறான் நேசமணி என்ன. அடுத்த என்ன கதை சொல்லுங்க.
0: ஏண்டா, உங்களுக்கு தெரியுமா, நான் பர்மா டீயே போடுவேனாக்கும்.
2: அது யார் நேசமணி என்ன பர்மா?
0: ஏன்றா இது, டெய்லி டெய்லி பேப்பர் பாக்குறீங்க, டிவி பாக்குறீங்க, பர்மான்னு ஒரு நாடுறா, அந்த நாட்டுல போடுற டீயே நான் போடுவேனாக்கும்.
2: எங்களுக்கு தெரியாம நீங்க அந்த நாட்டுக்கு போனீங்க.
0: அமெரிக்காவில
4: இருக்க வேண்டியவன்டா, ஏதோ என் கஷ்டகாலம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணும்ங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா?
2: நேசமணி என்ன, நான் புது புது விஷயமா உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன், அத கத்துக்கிட்டீங்களா நீங்க?
0: ஏண்டா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் ஊருக்கு தாண்டா. நான் என்ற தொழில முன்னேறணும்னா நான் வந்து டீ போடுறதான் கத்துக்கணும்.
2: ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், உங்க வீட்டுல இருந்து பார்த்தா நிலாவும் சூரியனும் டேரக்டா தெரியுதுன்னு. அது உங்க கண்ணுக்கு தெரியுதா?
5: ஐயோ ஐயோ,
0: கடையில கொஞ்சம் ஓடு நகர்ந்து போய் கிடக்குது, அது மேல ஏறணும்னா ஓடெல்லாம் உடஞ்சு போயிடுமே சொல்லி போட்டு நான் இது வந்து அப்பப்ப அந்த இடத்துல மழை வந்ததுன்னா பெரிய ட்ரம் வச்சு தண்ணி புடிச்சுக்குவேன். இது போய் நிலா தெரியுது, சூரியன் தெரியுது, நட்சத்திரம் தெரியுதுன்னு என்னென்னமோ விதவிதமா அளந்துட்டு இருக்கீங்க.
1: ஏண்டா குப்சாமி, எனக்கு ஒரு சந்தேகம்டா.
3: என்னடா?
1: ஏண்டா, பர்மாவில டீ போட்டா அங்க இருக்கவன் தானடா சாப்பிடுவான், இங்க இருக்கவனுக்கு உள்ளூர் டீ தானடா போடணும்.
0: ஒரு
3: பிசினஸ் கிடைச்சதும் போதும், இவர் பேசுற பேச்சும் போதும். சரி சொல்லுங்க, எப்ப கல்யாணம், எப்ப பிசினஸ்?
0: ஏண்டா, இது ரெண்டு நாள்ல கல்யாணத்துக்கு போகணுமாடா. மாப்பிள்ள வீட்டுல பத்திரிக்கை வைக்க போகும்போது தான் அவங்க சொல்லிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விதவிதமா வேணும். பஞ்சு மிட்டாய் ஒரு பக்கம் வைக்கணும், ஜவ்வு மிட்டாய் ஒரு பக்கம் வைக்கணும், விதவிதமா டீ வைக்கணும். இதெல்லாம் இப்ப பேசணாமா? பேசணு.
2: இதுலயும் ஃபேஷன்லாம் இருக்குதாண்டா. சரி நேசமணி, என்ன பண்ணணும்? நாங்க வந்துட்டு வேணா எங்களால முடிஞ்ச ஆன உதவியே ஏதோ செய்யறோம்னு நினைக்கிறோம், பாக்கலாம்.
0: இந்த மாதிரிடா, அந்த கல்யாண வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற வேலையை மட்டும் செய்யணும். நீங்களா எதையாவது அதிக பிரச்சனை எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லி போட்டேன்.
1: இவர் சொல்ற வேலையே நம்ம செய்ய மாட்டோம், இவர் சொல்லாத வேலையும் நம்ம செய்வோமா?
3: அதான இது தெரியாம பேசிட்டு இருப்பாரு அவரும்.
0: ஏண்டா, நம்மளும் நம்ம கடை மாதிரியே அங்க ஒரு கடை போட்டுக்கோனு மண்டபத்துல. சரியா, நாம டீ கடை பார்த்து போட்டு அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கணுமாக்கும்.
1: ஏன் இங்க இருக்க டஸ்ட்பின்னையும் சேர்த்து தூக்கிட்டு போறோமா?
0: ஏண்டா, அதெல்லாம் அங்க வந்து வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ட்ரம்மாவே.
1: அப்புறம் எப்படின்னா அவனுக்கு மூக்கு மேல விரல் வைப்பானுங்க?
0: ஏண்டா, அசந்து போய் மூக்கு மேல விரல் வைக்கணும். நேசமணி என்னனும் இந்த ராமசாமி குப்புசாமியும் சேர்ந்து இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கிறாங்களா இங்க அப்படின்னு சொல்லி போட்டு மூக்கு மேல விரல் வைக்கணும். ஏண்டா, மாசம் மாசம் பேசிட்டு நிக்காதீங்கடா.

0: அன்றைக்கு போகணும், அந்த ரோசாப்பூ வாங்கணும், எலுமிச்சம்பழம் வாங்கணும், இஞ்சி வாங்கணும், ஏலக்காய் வாங்கணும், கிராம்பு வாங்கணும், பட்டை வாங்கணும், இதெல்லாம் வாங்கினா தானே வந்து மசாலா டீ கொடுக்க முடியும், விதவிதமான டீ கொடுக்க முடியும். இது எல்லாமே நாம வந்து இந்த எசன்ஸ்ன்னு ஒண்ணு விக்கிறானு வேறு, கலர் கலரா ஸ்மெல்லு மட்டும் நல்லா வரும், வாசனையா வரும், அந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாது. நாம எல்லாத்தையும் தட்டி போட்டு அங்கங்க இடிச்சு பவுடர் பண்ணி இதெல்லாம் இந்த ரெண்டு நாள்ல நம்ம பண்ணி வச்சோம்னா தான் அங்கே வந்து டீ வித விதமா கொடுக்க முடியும். நம்ம வந்து இயற்கையோட கொடுக்கலாம்டா டீ.
1: ஏன்டா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா.
2: என்னடா உனக்கு அடிக்கடி சந்தேகம் வருது?
1: என்றா பண்றது, ரொம்ப அறிவா பிறந்துட்டல.
2: சொல்றாங்களே ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு காபி குடிச்ச மாதிரி இருக்கும், இந்த தலைவெடிக்கிற மாதிரி இருக்கும் சொல்றாங்களே, அதெல்லாம் பாக்குறியா இல்லையா நீ?
1: அப்போ ஒரு டம்ளர் பாலை வாங்கி காப்பியை போட்டு அதுல 50 பைசா சாக்லேட்டை வாங்கி பிரிச்சு உள்ள போட்டுடலாம்.
2: அவ்வளவுதான்டா?
0: ஆமாடா, அப்படியே கையில ஒரு கரண்டியை குடுக்கறேன், டம்ளர்க்குள்ள விட்டு அதையும் கலந்ததுங்க. சரியா? அப்ப நீ கிடைக்கிற டீ எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு.
1: சரிங்க நேஸ்மணி. என்ன
0: இந்த தண்டங்க திருந்தவே திருந்தாடுங்க, இதுங்களை வச்சுட்டு நான் எப்படி ஓட்ட போறேனோ தெரியலையே எனக்கு. ஏண்டா மாசம் மாசம் நிக்காம அதான் அந்த ஆட்டோவை கூப்பிடுங்கடா, ஆட்டோலயே போயிட்டு வந்துடலாம் நம்ம சந்தைக்கு.
2: இந்த போல நேஸ்மணி, ஆட்டோ இதுக்கு கார்ல போலாமல்ல?
0: வேண்டாம் வேண்டாம், ஆட்டோல போனத்தான் ஆட்டோக்காரரும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு.
2: சரி போக வேண்டியதா, போக வேண்டியதான், ஏறா ஏறா வாடாடே.
3: A few moments later.
0: ஏண்டா சந்தைக்கு வந்து இறங்கிட்டும்ல, ஏன் பின்னாடியே வரணும்? இந்த கூட்டத்துக்குள்ள அங்க இங்க பாத்துட்டு வேடிக்கு பாத்துட்டு எங்கயாவது போயிட்டீங்கன்னு வைக்க, உங்களை உதவிக்கு தான் நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். சரியா? வாங்க என் பின்னாடியே கைய புடிச்சுக்கிட்டு.
1: ஏன்டா நம்ம குழந்தையாடா, திருவிழா தொலைஞ்சாடா போயிருவோம்.
2: பழமுறை தொலைஞ்சு போனதுனாலதான் அவர் நம்பிக்கை எல்லாம் பேசுறாரு. அவருக்கு ஏதோ பிசினஸ் கிடைச்சிருக்குன்னு கூட்டிட்டு போறாரு, நம்மள காணும் தேடுவாரா, அப்புறம் என்ன பண்ணுவாரு? அப்புறம் அவங்க வீட்டம்மா சும்மா இருப்பாங்களா? என்றா பேசுறாடி?
0: நீ இக்கட்டால நின்னுக்கோ, இந்த கடையில் பாரு, ஒரு 5 கிலோ இஞ்சி சொல்லி இருக்கிறேன், ஒரு 5 கிலோ எலுமிச்சம்பளம் சொல்லி இருக்கிறேன், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீ இங்க வாங்கிக்கோ. ஏடா குப்புசாமி, நீ வா என் கூட.
1: குப்புசாமி இல்லாம நான் வரமாட்டேன், ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் வருவோம், ஒன்னாதான் போவோம்.
0: ஏண்டா நீங்க என்னடா ரெண்டும் குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீ இங்க நின்னு சூதானமா அவன் 5 கிலோ போடுறானா இல்லையா நீ பாருடா. ஏண்டா வெயிட் பாக்கணும் இல்ல? அடே நில்லு. ஏண்டா குப்புசாமி நீ இங்க வா, என்ற கூட நீங்க வாங்க.
1: என்றா என்னோட நட்பன் ஆச்சு உனக்கு அழுக வருதாடா?
2: அது இல்லடா.
1: அப்புறம் வேற எதுக்குடா அழுகிற?
2: லாலிபப் வாய்த்தனு சொன்னிய வாய்த்தந்தியடா, டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சின்ன குழந்தைங்களை சாப்பிட்டு இருக்குதேடா. ஏண்டா இந்த கடையில நின்னா முந்திரி பாதாம எல்லாம் கிடைக்கும் தான் இங்க நின்று இருக்க, அந்த பக்கம் போனா இஞ்சியும் ஏலக்காயும் கிடைச்சா அதனை வாயில கூட போட்டு மெல்ல முடியாதடா, மனசாச்சுக்கிட்டவனே.
1: டே இஞ்சி எல்லாம் தின்னா நீ அழகா இருப்படா, நீ கேள்விப்பட்டதுல இஞ்சி தின்ன குரங்குன்னு.
2: ஏண்டா ஒரு முந்திரி திராட்சைக்காக நீ எதோட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க ராமசாமி? நீ
1: வேணா பழமொழிய உனக்காக மாத்திக்கிறேன்டா, இனிமே முந்திரி தின்ன குரங்குன்னு சொல்லிக்கிறேன்டா.
2: டேய் ஒரு லாலிபப் பச்சை வாங்கி குடுத்து போடா ராமசாமி.
1: இங்கே நில்றா, நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம்.
0: ஏண்டா இதையில நீ இங்க வாங்கிட்டு வாங்க. ஏண்டா இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு நான் வர்றனே, நடந்து வர்றையே, வேடிக்கை பாக்குறதுக்காக உன்ன கூட்டிட்டு வந்தேன். புடினுங்க ரெண்டு பேக் இங்க.
2: நேஸ்மணி பைய குடுங்க.
1: இந்த பையன் என்கிட்ட குடுங்க.
2: என்றா இவரு நேஸ்மணி?
0: ஆண்டவா சொன்னதை எல்லாத்தையும் வாங்கிட்டேன். நான் இனி நாளைக்கு எவ்வளவு பெரிய கடையை போடணும், இந்த பசங்களை நிறுத்தணும், நாம நாளைக்கு ஜிகுபுகுன்னு பட்டு வேட்டி சட்டையில நாமளும் நிக்கணும், இவங்களுக்கு வேற சட்டை எடுத்து கொடுக்கணும், எல்லாம் போட்டாங்க நின்னா எப்படி இருக்கும்?
2: நேசமணி பைய குடுங்க.
0: ஆஹா நேசமணி டீ கடைன்னு சும்மாவா? அடாடாடாடாடா என்ன ஒரு அற்புதமான எண்ணம். டீய குடிச்சு போட்டு ஒவ்வொருத்தனும் நேசமணி அப்படின்னு அப்படியே மூக்கு மேல விரல வச்சுட்டு,
1: நேசமணி நேசமணி ஏதோ ஆச்சரா இருந்தாலுக்கு,
0: இனிமேல் எங்க போனாலும் நேசமணி டீ நேசமணி டீ நேசமணி டீ அப்படின்னு எல்லா ஊர்லயும் நேசமணி டீயே தான் பேசுவாங்க. அப்படியே அங்கங்க பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வரணுமே, தரம் சுவை மனம் எல்லாமே நேசமணி டீ நேசமணி டீ நேசமணி டீ
2: நேசமணி டீ எல்லாம் இருக்கட்டும், ஆட்டம் வந்துருச்சு ஏறுங்க நேசமணி. என்ன
0: அட ஓ என்றா இது, அப்படியே நின்னுட்டனா? நடங்கடா நடங்கடா, பஸ் ஏறணும் பஸ் ஏறணும், சீட்டை பொடி சீட்டை பொடி.
2: மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்கிறாரா ராமசாமி?
1: பகல்லையே பகல் கனவு காண்றாரா?
4: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
5: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் நேசமணியாக ஜி சரவணன், சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முகில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா. உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சியாக தொடர்கிறது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
3: நேரம் 8:45.
4: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ. மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
6: நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
5: இப்போதைக்கு கடலூர்ல வசிச்சு வரீங்க?
6: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
5: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்ப வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 வயது நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
6: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
5: மோர்ஃபி ரேடியோ பெரிய செட்டா இருக்கும்,
6: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து 2 சுவிட்ச் இருக்கும். திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
5: வானொலியோட
6: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதரமும் அதை போடுவாங்க பாருங்க. அதை கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது. அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும். செய்திகளை வந்து தவறாம கேக்குறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார். அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம் நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பாக்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பாக்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிடக்குகள்லாம் இருக்கும் சார். சின்ன வயசுல பார்த்தது சண்டைகள்லாம் வரச்ச என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குதுல. அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசமாகறத பாத்திருக்காங்க. அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பாக்கும் போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
5: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும்.
6: ஏன்னா
5: வந்து ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
6: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸிஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும் போது ப்ரொஃபசருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
5: என்ன செய்யறது தெரியல, அந்த நேரத்துல
6: தெரியல. அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது

0: ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபசர் பாத்துட்டாங்க, பாத்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாத இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல,
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு.
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்ட சொல்லு, யார் செஞ்சாங்கன்னு, யாரு செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார், சோளிங்கருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாரு தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க, ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும் ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது, அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா, அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்றது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவில் என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது, சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டு மாதிரி நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி நமக்கே ஒரு கம்பீரம் தொற்றிக்குன்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல
0: வானொலி கூட தொடர்பு? இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார், அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. புதுச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
0: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம் இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேழி செல்வம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேர நல்ல பொருத்தம், அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல் பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அது கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல் இப்ப இங்க வந்து நான் தெரிஞ்சுகிட்டேன். அதுல வந்து காத்தமுத்து கருத்தமுத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். காத்தமுத்து தானே சார் உங்க கருத்தமுத்துன்றவர், அவரு
1: சீனிவாச முருகன்
0: சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு 2-3 உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
1: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்புற மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
0: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன், அதுல நேர்காணல். அதே மாதிரி சிறுகதைகள், சிறுகதையை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க, பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டி இருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சது.

0: கைபேசி மூலமா நம்ம வானொலி கேட்கலாம்.
1: கைபேசி மூலமா இருக்கிற ஆப் இருக்கு இல்லீங்களா, நியூஸ் ஆன் ஏர், அந்த ஆப் வந்து ரொம்ப வசதியா இருக்குங்க சார். ஏன்னா முதலெல்லாம் அந்த பெரிய பெட்டி வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சிருந்தோம், இப்ப அதுக்கான வேலைகளே கிடையாது. இந்த ஆப் மூலமாவே
0: ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும், அதுல பிளே ஸ்டோர்ல போய் நியூஸ் ஆன் ஏர் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாவே நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கலாம்
1: கேட்கலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி சிறுவர் சோலைன்னு முதல்ல இருந்தது, சிறுவர் பூங்கான் இருக்கு,
0: சின்னஞ்சிறு
1: கிளிகள், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹலோ டாக்டர்னு
0: எஃப்எம் ரெயின்போல மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் அப்படின்னு திங்கள் கிழமை முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது.
1: அதே மாதிரி இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்கிறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும், படிக்கணும், அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
0: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
1: இருக்கு வாசகருக்கு.
0: புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி
1: திருச்சி
0: இந்த வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு,
1: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
0: நாட்டு மக்களுக்கு
1: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
0: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து, சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டரு, எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அது வானொலியை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்,
1: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா, ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதுதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான் சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு இதுல இல்லை.
0: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு
1: மக்களையும் அழைச்சி போகுது,
0: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
1: மகளிருக்கான நிகழ்ச்சிகள் ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும், சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்கள பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்மம், ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது, மிக எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கிறதுன்னா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
0: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
1: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
0: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். ஜென்சி எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியிருந்தார்கள் கண்ணதாசனின் பாடல் வரிகளை. பாடலுக்கான இசை இளையராஜா.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

வலிக்கும் இந்த பாடல் ஆரத்தி எடுங்கடி படத்திற்காக எஸ்என் சுரேந்தர் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியின் பாடல் வரிகள் சங்கர் கணேஷ் இசையில்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புன்னா சைபால்
3: சைபால்.
4: ஒருத்தன் வேகமாக ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சி அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்கிறேன். என்ன இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான். குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான். மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்கை நோக்கி ஓடிக்கிட்டுருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான். பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான். ஏன்டா இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்.

0: உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:15. நேயர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ 1 மட்டும். கத்தரிக்காய் கிலோ 42 ரூபாய், வெண்டைக்காய் 48 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 35 ரூபாய், ஆப்பிள் ரகம் 40 ரூபாய், அவரை 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புடலங்காய் 45 முதல் 48 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 55 ரூபாய்க்கும், சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 55 ரூபாய்க்கும், கொத்தவரை 35 ரூபாய்க்கும், பூசணிக்காய் கிலோ 1 18 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அரசாணிக்காய் கிலோ 20 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 27 ரூபாய், பொரியல் தட்டை 30 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 34 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 முதல் 30 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு மற்றும் சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 முதல் 42 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 20 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 30 ரூபாய், டர்னிப் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 160 முதல் 170 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இஞ்சி கிலோ 130 ரூபாய், கரிபீன்ஸ் 70 ரூபாய், புஷ்பீன்ஸ் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 130 முதல் 140 ரூபாய், கலர்கோஸ் 20 ரூபாய், குடைமிளகாய் 50 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரோக்கோலி 88 ரூபாய், கறிவேப்பிலை கிலோ 1 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் யாவும் கிலோ 1 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 50 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 95 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 முதல் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 220 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 100 முதல் 150 வரை விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 35 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 75 முதல் 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 250 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசிப்பழம் 90 ரூபாய், முலாம்பழம் 50 ரூபாய். இதுவரை உதகமண்டலம் உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

91.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: கையில காசு ஊர்ல போய் மாப்பிள்ள பார்த்தீங்க அடட்டீங்க
1: அம்மா அட

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். சக்கரவர்த்தியின் இசையில் ஒலித்தது அந்த பாடல். கேட்ட பாடலின் படம் யமனுக்கு யமன்.
1: நேர்களே, மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்ல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.

0: புது பாடகன். இது கேட்ட பாடலின் படம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. ஒலித்த அந்த பாடல்
1: தொண்ணூறு ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிக பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
0: நேரம் 9:30. நிகழ்ச்சியில் தொடர்கிறது.
2: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள். வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஃபகருதீன் அலி அகமது அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் 1974 August 24 முதல் 1977 February 11 வரை பதவியில் இருந்தார். இவர் பழைய டில்லியின் ஹவுஸ் காசி பகுதியில் 1905 May 13 அன்று பிறந்தார். இவரது தந்தை கர்னல் ஜால்னூர் அலி அகமது இந்திய மருத்துவ சேவையில பணியாற்றிய மருத்துவர் மற்றும் அசாமிலிருந்து முதல் MD பட்டம் பெற்றவர். இவர் உத்தரப்பிரதேசம் கோண்டா மாவட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் டெல்லி அரசு உயர்நிலைப் பள்ளியில பள்ளிப்படிப்பை பயின்றார். மேலும் உயர்கல்விய டெல்லி செயின்ட் ஸ்டீபன்ஸ் கல்லூரி, பின்னர் இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வரலாறு பயின்றார். 1928 லண்டன் இன்னர் டெம்பிளிலிருந்து வழக்கறிஞர் தகுதி பெற்றார். லாகூர் உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி செய்த பின் குவஹாத்தியில சட்ட வழக்கறிஞராக பணியாற்றினார். 1930களில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைந்தார். மகாத்மா காந்தியின் தொடர்பால் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். 1938 முதல் 1939 வரை அசாம் மாநிலத்தில் நிதி அமைச்சராக பணியாற்றினார். 1940 சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். மேலும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். சுதந்திரத்திற்கு பிறகு அசாம் அட்வொகேட் ஜெனரலாக 1946 பதவி வைத்தார். 1957 முதல் 1967 வரை அசாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இவர் ராஜ்யசபா மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். மத்திய அமைச்சரவையில் நீர்ப்பாசனம், மின்சாரம், கல்வி, தொழில் வளர்ச்சி, உணவு மற்றும் வேளாண்மை அமைச்சர் போன்ற பொறுப்புகளையும் வகித்தார். 1974 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1977 February 11 அன்று புதுடெல்லியில திடீர் மாரடைப்பால இவருடைய 71வது வயதுல காலமானார். பதவியில் இருந்தபோதே இறந்த 2வது குடியரசுத் தலைவராக இவர் ஆனார். அவருக்கு அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. ஃபகருதீன் அலி அகமது இந்திய விடுதலை போராட்ட வீரர், அசாம் அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர் மற்றும் தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றவர் ஆவார். சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
3: உங்கள் OTFM 101.8
4: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
3: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
5: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
6: பாட்டுகள் எழுந்து படிக்குது.
3: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
7: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமாடா.
3: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம்.

0: அடுத்த வாரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடக் கேட்டீர்கள் இளையராஜாவின் இசையில்.
1: நேர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இதை குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம்.
2: ஹலோ,
3: 8ஆம் தேதி எப்ப வரும்?
4: ஹலோ
3: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்ப வரும்?
5: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தர போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
3: வரும் வெள்ளிக்கிழமை

0: எட்டாம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
1: நேர்களே, இந்த அறிவிப்பை கேட்டுதான் உங்கள் எல்லோருடைய மனமும் எத்தனை குதூகலத்தில் குதூகலிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக வந்துருச்சு. தினம்தோறும் காலை 11:02 இன்றைய நீங்கள் கேட்டவையில் கூட நீங்கள் ஒரு வித்தியாசமான தலைப்பில் பேச போகிறீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு கேட்டு ரசிக்க போகிறீங்க. குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதன் முக்கியத்துவம் இது பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. இன்றைய நீங்கள் கேட்டவையில் நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 04-23 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். அலைபேசி எண்கள் 9344-9001018 அல்லது 8300-1918. ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

கங்கையமரன் எழுதி இளையராஜா வினிசையில் மனோஜ் சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். கவிதை பாடும் அலைகள் படப்பாடலை ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

0: அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. இளையராஜாவின் இசையில்
1: நேர்களே,

சுட்டரிக்கும் சூரியன், வேர்க்க வைக்கும் வெயில், அனல் வீசும் காத்து, இதெல்லாம் பார்த்தா கோடை காலம் ஃபுல் ஃபார்ம்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி, அது சூடாகாம ஓடணும்னா அதுக்கு ஆயில் மாதிரி இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா வெயில்ல அந்த தண்ணி சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். அதனால தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க, அப்பப்ப தண்ணி குடிங்க. மண்பானை தண்ணி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இது உங்களை சோர்வு இல்லாம வச்சுக்கும். தாகம் வரும் முன் தாகம் தீர்ப்போம், தாராளமாய் நீர் குடித்து ஆரோக்கியம் காப்போம்.

மண்ணுக்கேத்த மைந்தன் படத்திற்காக காளிதாசன் எழுதி தேவாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியதை கேட்டீர்கள். இதோ இன்றைய ரெட்ரோ ராகங்களின் நிறைவு பாடல். ஜானி படத்திற்காக ஜென்சி பாடியது கங்கை அமரன் எழுதி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: உழவர் மனம்.
3: உழவர்களுக்கான விருப்ப பாடல் நிகழ்ச்சி.

0: இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார்.
1: என் பேர் வந்து எம் சுரேஷ்குமார். ஊட்டி உழவர் சந்தையில் 25 வருஷமாக கடை வச்சுருக்கேன். மல்லிகரப்பில் கடை இங்கே தான் வச்சுருக்கேன். இந்த ஊட்டி எஃப்எம் வந்து ரொம்ப விரும்பி நாங்கள்லாம் கேட்குவோம். ஊட்டி மக்களுக்கு எல்லாமே அது ஒரு பொழுதுபோக்காக எல்லாத்துக்குமே அது ஒரு என்டர்டைம் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து டிராகன் படத்துலேருந்து ஒரு பாடகளை அவர் கேட்குறாங்க.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: வணக்கங்க, என் பேர் பாபு. நான் வந்து உழவுச்சந்தையில் கடை வச்சுருக்கேன், மில்லட்டு கடைங்க வச்சுருக்கேன். எனக்கு பிடித்தமான பாடல் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நேயர்களுக்கு பிடித்தமான பாடல் தான் எனக்கு அனைத்து விதமான பாடலையும் நான் கேட்டு ரசிப்பேன்.
0: ஓகே, இப்போ மில்லட்டு அப்படின்னு சொன்னீங்க, இப்போ மில்லட் அப்படிங்கிறது என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம்?
1: சிறுதானியங்கள், சிறுதானிய உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்பு, சோளம், கம்பு மாவு, ராகி மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்புங்குள் வச்சுருக்கோம், ராகிக்குள் வச்சுருக்கோம். மக்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வந்துட்டு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சமான அயன் குறைபாடுகள், சத்து குறைபாடுகள் இருக்குது. சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் குடிக்கக்கூடிய அந்த சத்தான உணவுகள் தான் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம்.
0: கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: இப்போ பாருங்க, நான் வந்து உழவர் சந்தையில் பழக்கடை வச்சுருக்கேங்க.
0: பழக்கடையில் என்னென்ன பழங்கள் விற்கிறீங்க?
1: ஆப்பிள், ஆரஞ்சுங்க, திராட்சை, மாதுளை பழம், முலாம்பழம், தர்பூசணி, இதெல்லாம் வச்சுருக்கேன்.
0: இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரே ஒரு பழம், அதை வந்துட்டு நல்ல சத்துள்ள பழம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பழத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாங்க?
1: மாம்பழம் நல்ல சத்து இருக்குதுங்க, அதுக்கப்புறம் கொய்யா நல்ல சத்து உள்ளதாக இருக்குதுங்க.
0: ஓகே, இப்போ மாம்பழம் கொய்யா இந்த பழங்கள்லாம் சாப்பிடும்போது
1: இப்போ மாம்பழம் வந்து இப்போ சீசனாக இருக்குதுங்க, அதனால் இப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஊட்டச்சத்து தன்னாலே கிடச்சிருங்க. சீசன் இல்லாத ஃப்ரூட்ஸை சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ ஆப்பிள் சீசன் இல்லைன்னா அதை சாப்பிட தேவையில்லை, ஸ்டோரேஜில் வச்சு அது வரணும் அப்படின்றது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஆனால் மக்கள் வந்து அது யாரும் வந்து கேட்கறதில்ல, அவங்க இல்லாத பொருளை சாப்பிட்டு பழக்கனால அதையே சாப்பிட்றாங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் வருதோ அதை சாப்பிட்டாக்கா நல்லா வந்து ஊட்டச்சத்து நல்லா நிறைந்ததாக இருக்குங்க.
0: கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க, அந்தந்த சீசனுக்கான பழங்களை அந்த டைமில் நம்ம
1: சாப்பிடணும். அப்போ தாங்க நமக்கு வந்து நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆரஞ்சுனா அந்த சீசனில் சாப்பிட்டுக்கணுங்க. அப்போது இவங்க மக்கள் கேட்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரேஜில் வச்சு அதை வந்து நமக்கு 6 மாதம் வச்சு நமக்கு கொடுக்கறதுனால அதுக்கு எந்த பயனும் இல்லைங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழம் வருதோ அதை சாப்பிட்டாக்கா நமக்கு நல்ல ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கலாம்.
0: அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த படம்?
1: ஆசை படத்துலேருந்து ஏதோ ஒரு பாடல் போடலாம்.

0: முதல்ல உங்கள் அருமையை பற்றி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் சூரிய பிரகாஷ்ங்க. உழவர் சந்தையில் பழக்கடை வச்சுருக்கேன்.
0: இப்போது இந்த பழக்கடையில் வந்துட்டு என்னென்ன வகையான பழங்கள்லாம் விற்க விற்பனை பண்ணுறீங்க?
1: வாழைப்பழம் வச்சுருக்காங்க, வாழைப்பழக்கடை வச்சுருக்காங்க.
0: இப்போ இந்த வாழைப்பழத்தில் நம்ம உட்கொண்டோம், வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வகையான சத்துக்கள், என்னென்ன வகையான இதெல்லாம் கிடைக்கும்?
1: ஒவ்வொரு வாழைப்பழத்துலையும் ஒவ்வொரு வைட்டமின்லாம் இருக்குங்க. குளிர்ச்சி தரும், வயிற்றுக்கு நல்ல ஜீர்ணசக்தி தருங்க. அதனால் வாழைப்பழத்து சிறந்த உணவு எடுத்துக்கலாங்க.
0: கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல், எந்த பாடங்க?
1: நேர்கள் விரும்பும் ஏதோ ஒரு நல்ல பாட்டை போட்டுருங்க.

0: உடன் இன்றைய உழவர் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உழவர் மனம் நிகழ்ச்சி இதே நாள் இதே நேரம் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும்

0: வும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச்சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, நிலக்கரி சுரங்க தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் May 4. மின்சாரம், இரும்பு, சிமெண்ட் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு நிலக்கரி அவசியம். நிலக்கரி சுரங்கங்களில் தினமும் தோண்டுதல், நிலக்கரியை பிரித்தெடுத்தல் போன்ற ஆபத்து சவாலான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் உழைப்புக்கு மரியாதை அளிக்கும் விதமாக May 4 நிலக்கரி சுரங்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தீ விபத்துக்களின் போது உயிரை பணயம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக May 4 சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினமும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய கேள்வி, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 2021 விட எத்தனை லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளனர்? கேள்வி மீண்டும் ஒரு முறை. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் 2021 விட எத்தனை லட்சம் பேர் கூடுதலாக வாக்களித்துள்ளனர்?
2: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 11:05.

நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம், ரசிக்கலாம். அத்தோட நாங்க கொடுக்கிற ஒரு தலைப்புல உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கான இன்றைய தலைப்பு இதுதான், குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதின் முக்கியத்துவம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்க கூட பேசுங்க. நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். அலைபேசி எண்கள் 9344901018, மற்றொரு எண் 8300019108.

0: இன்றைய நிகழ்ச்சியோட முதல் நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். முடியம்
1: வணக்கம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: மிக்க நன்றியும்மா.
0: ஓகே, இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம்.
1: ஆமா, உங்க குழந்தைகளுக்கு உழைப்பின் மேன்மையை சொல்லி இருக்கீங்க.
0: குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தர வேண்டியதன் முக்கியத்துவம்.
1: கற்றுத்தர நிச்சயமா, ஏன்னா ஒவ்வொரு தொழிலும் செய்ய இப்ப பாத்தீங்கன்னா, அடிப்படையில் நான் விவசாயி, எனக்கு இரண்டு மகன்கள். நான் சின்ன வயசுலயே அவங்க பள்ளி விடுமுறையில என் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன். ஏன்னா நான் படக்கூடிய அந்த உழைப்பினுடைய கஷ்டத்தை அவங்களும் பார்த்தாதான், நம்ம தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறாரு, நம்ம அந்த தொழிலை நாமளும் தந்தைக்காக விடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சிறு தொழில் கூடத்தை நடத்துறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவர் விடுமுறை நேரத்துல தங்கள் குழந்தைகளை அந்த தொழிற்சாலையை கூட்டிட்டு போகணும். அப்பதான் தன் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தையும் சரி அந்த வாரிசுகளையும் சரி எவ்வளவு சிறப்பா வழி நடத்துறதுக்காக கஷ்டப்படுறாருங்க, அந்த உழைப்பினுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க நம்ம குழந்தைங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து இதுதான், எல்லா பெற்றோரும் அந்த குழந்தைகளுக்கு அந்த உழைப்பின் மேன்மை கற்றுக் கொடுக்கணும். அவங்கவுங்க தொழில் அடிப்படையில்,
0: கண்டிப்பா தொழில் அடிப்படையில இருக்கு, அவங்கவுங்க குடும்ப சூழலை பொறுத்து அந்த குழந்தைங்களை வந்து அதை முன்னெடுத்து போற அளவுக்கு அவங்களை வந்து நம்ம கைட் பண்ணணும் இல்லையா?
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
1: படம் வாத்தியார் வீட்டு பிள்ளைங்க. அதுல பாத்தீங்கன்னா, ஏ ஒரு பூஞ்சோலை ஆளானதேன்னு ஒரு அழகான பாடலுங்கம்மா.
0: இதோ அந்த அழகான பாடல் உங்களுக்காகவும், உங்களை
1: நன்றி நன்றி நன்றி
0: போன்ற பல நேயர்களுக்காகவும் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.

0: இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். வாத்தியார் வீட்டுப்பிள்ளை படத்தின் பாடல் அது. நேர்களை நீங்கள் கேட்டவை தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு உடைப்பின் முக்கியத்துவத்தை கற்றுத்தர வேண்டிய அவசியம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இதோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: ஓகே,
1: குழந்தைகளுக்கு உழைப்பு சொல்லிக் கொடுக்க சொல்லிருக்கீங்க.
0: இல்ல, உழைப்போட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: குழந்தைகளை வந்து அந்தந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். பாத்தீங்கன்னா, சாப்பிட சட்டை அவங்களுக்கு கழுவி வைக்கணும், படுத்த படுக்கையை அவங்களே மடிச்சு வைக்கணும். அதே மாதிரி அம்மா கதை கூட மாட ஹெல்ப் பண்றது, அம்மா காய்கறி இருக்குன்னா கூட மாட ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி இந்த பழக்க வழக்கங்களை சின்ன குழந்தைங்களே அவங்க பழக்கப்படுத்தணும். வைங்க, ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு எவ்வளவு இருக்குங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாது. அவங்கள சுதந்திரமா அவங்க வேலை செய்து விடணும். அவங்க அப்பதான் அந்த மாதிரி மேல முன்னுக்கு வந்து நம்மளும் உழைக்கணும், அப்பா எப்படி உழைக்கிறாங்க, அம்மா எப்படி உழைக்கிறாங்கன்னு தெரியும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குடும்பத்தை 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு தந்தையார் போய், குடும்ப தலைவர் போய் வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த குடும்ப நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு சில வீட்டுல ஆண் பெண் 20 வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த குழந்தைங்க அப்பதான் அந்த சின்ன குழந்தை வரும்போது நம்மளும் இந்த மாதிரி எவ்வளவு செலவு பண்ணணும், நம்மளும் சேமிப்பு பண்ணணும், செலவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த மனசுல அவங்க பதியும்.
0: ஓகேங்க, என்ன என்ன விருப்ப பாடல் தரலாம்?
1: படம் வந்து மண் வீதி, பாடல் மயிலாடும் பாறை.
0: ஓகே, நன்றி, வணக்கம். இதோ உங்களின் விருப்ப பாடல்.

0: மனுநீதி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ரீனா பரத்வாஜ் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டவை தொடர்கிறது. இதோ நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: அதாவது நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம். ஏன்னா இன்னைக்கு தேதியில எல்லாருமே ஒவ்வொரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்கனால குழந்தைகள் வந்து படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற அளவுக்கு குழந்தைகளுக்கு நம்ம உழைப்போட அருமையை சொல்லிக் கொடுக்கணும்.

0: கொடுக்கறது இல்ல, உழைப்புன்னு இல்ல, சின்ன சின்ன வேலைகளை கூட சொல்லி கொடுக்கறது இல்ல மேடம். நிறைய பாத்தீங்கன்னா அதுவும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் பெண் குழந்தைகளா இருக்கட்டும் இந்த வேறுபாடே கிடையாது. வீட்டுல இருக்கிறப்ப இப்பெல்லாம் பெருமையா சொல்ல ஆரம்பிச்சோம், 20-22 வயசுல ஒரு பொண்ணோ பையனோ காலையில 8 மணிக்கு எந்திருக்கிறதா நம்ம எல்லாம் பெருமையா சொல்ல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எங்க குழந்தை காலையில 8 மணிக்கு தான் எந்திருக்கும், சாயங்காலம் தான் தூங்கும், அதுக்கு காஃபி கூட போட தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறத வந்து பேரண்ட்ஸே பெருமையா நினைக்க ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு இன்னொன்னு, நமக்காக நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு உழைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான் அந்த குழந்தைகளுக்கு, நம்ம எத்தனை தான் டியூஷன்ல கொண்டு போய் விட்டாலும் அந்த குழந்தைகள் அந்த அப்பா அம்மாவோட உழைப்பு நம்ம சம்பாதிக்க நம்ம படிக்கிற அந்த பணம் எங்கிருந்து வருதுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியணும்.
1: ஓகே, நன்றிங்க, உங்களுடைய விருப்பப்பாடல் சொல்லுங்க.
0: நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து மேடம். மேடம், எனக்கு நீல மலர்கள் படத்துல எஸ்பிபி சார் பாடின பேசும் மணி முட்டு ரோஜாக்கள் இந்த பாட்டு மேடம்.
1: ஓகே, நன்றி, வணக்கம். இதோ உங்களின் பாடல் தொடர்கிறது.

0: dum dum dum dum dum dum.
1: நீலமலர்கள் பட பாடலை கேட்டீர்கள். எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஒலித்தது கண்ணதாசனின் பாடல் வரிகள். நீங்கள் கேட்டவையின் அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்
2: வணக்கம். சுந்தரசோழன் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க.
2: குழந்தைகளை பத்தி கேட்டிருக்கீங்க.
1: குழந்தைகளுக்கு உழைப்பை சொல்லித்தர வேண்டியதன் முக்கியத்துவம்.
2: அதாவது வந்து குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல அப்பா வந்து தந்தையா இருக்கிறாங்க வந்து குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போகணும். இந்த வயவெளிகளுக்கெல்லாம் போறாங்கல்ல, அப்பா வந்து அழைச்சிட்டு போய் அவங்கள ஒரு இடத்துல உட்காந்து அப்பா என்ன வேலை பாக்குறேன்னு பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டணும். அதெல்லாம் அது மாதிரி ஆபீஸுக்கு எல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. ஆனா இந்த மாதிரி இந்த கிராமத்துங்கள பாத்தீங்கன்னாக்கா இந்த உழைப்பு இந்த மாதிரி உழைச்சாதான் சொல்லி நம்ம வேலை பார்த்துக்கிட்டே சொல்லலாம். அந்த கதை கதையா சொல்லலாம். இப்ப எப்படி எல்லாம் உழைக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து வாழணும், முன்னோர்கள்லாம் எப்படி உழைச்சாங்க, எப்படி எல்லாம் வந்து வாழ்க்கையில சிறப்பா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கதையாவே சொல்லி சொல்லி அந்த அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, இல்ல பாட்டி தாத்தாவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இந்த உழைப்பை பத்தி இந்த கதையா சொன்னா கூட அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரியே ஒவ்வொருத்தரும் காட்டலாம், படங்களை காமிச்சு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஏர் உழுவுறாரு, இவர் வந்து இவங்க எல்லாம் நாத்து நடுறாங்க பாருங்க, இவங்க வந்து இந்த வேலை பாக்குறாங்க, அந்த வேலை பார்த்து ஒண்ணு ஒண்ணே காமிச்சு காமிச்சு அந்த குழந்தைங்களுக்கு இது பண்ண நம்மளும் இந்த மாதிரி வாழ்க்கையில பெரிய ஆளா வரலாம்.
1: நல்ல விவசாயம், விவசாயங்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாம் கத்துக் கொடுக்கலாம் இல்லையா. ஓகே, என்ன விருப்ப பாடல் தரலாம்?
2: பிரேம பாசங்கிற படத்துல இருந்து வண்ணங்கிற பாட்டு கொடுங்க.
1: ஓகே, இதோ உங்களது விருப்ப பாடல் தொடர்கிறது.

0: பிரேமபாசம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடினார்கள் வாலியின் பாடலை. பாடலுக்கான இசையை வழங்கியவர் கங்கை அமரன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை, வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவையில் குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதன் முக்கியத்துவம் இதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க பேசலாம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பழனி வட்டம் கொழும்பங்கோட்டம் ராமகிருஷ்ணன்
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: மேடம், என்னுடைய பசங்களுக்கு வந்து உழைப்பை வந்து அதனுடைய மகத்துவத்தை வந்து அனுபவபூர்வமாக நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். எப்படின்னா, இப்ப ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வந்து எங்களுடைய பையன் வந்து 6வது படிக்கும் போது, நான் வந்து கைத்தறி நெசவு தொழில் பண்றதுனால 6வது படிக்கும் போது நெசவு கத்து கொடுத்துட்டாங்க.
0: இப்ப என்ன பண்றாங்க, நெசவு பண்றாங்களா இல்ல வந்து இன்ஜினியரிங் துறையில இருக்காங்க?
1: இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டாங்க சார்.
0: இப்ப என்ன துறையில இருக்காங்க?
1: என்னங்க மேடம்,
0: இப்ப என்ன துறையில இருக்காங்க?
1: ஒருத்தர் வந்து இன்ஜினியரா இருக்காரு, இன்னொருத்தர் படிச்சு இப்ப இந்த வருஷம் படிச்சு முடிச்சிருக்காரு.
0: ஓகே, இன்ஜினியரா செஞ்சுட்டு இருக்காங்க. பட் உங்களுடைய நெசவு தொழில உங்களுக்கு தெரியும் இல்லையா?
1: தெரியும். இப்பவே தறியில் உட்கார்ந்தா கூட என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாம அவங்க ஒர்க் பண்ண தெரியும்.
0: ஓகேங்க.
1: ஏன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிள்ளை ஒத்துக்கொள்ங்கிற ஒரு இதை எனக்கு மைண்ட்ல இருந்துச்சுனால சின்ன வயசுல தொழில கத்து கொடுத்துட்டேன்.
0: கண்டிப்பா. ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன பாடல் தரலாம்?
1: பகவதிபுரம் ரயில்வே காட்டில இருந்து காலை நேர காற்று பாடல் மேடம்.
0: நன்றி. இதோ உங்களின் விருப்ப பாடல் தொடர்கிறது.
1: நன்றி.

0: தீபன் சக்கரவர்த்தி எஸ் பி சைலஜா குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒழித்த அந்த பாடலின் படம் பகவதிபுரம் ரயில்வே கேட். நேரலை நிகழ்ச்சியோட அடுத்த நேர சந்திக்கலாமா? ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஊட்டியிலிருந்து ராஜ்குமார்
0: சொல்லுங்க. தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: என்ன தலைப்புங்க?
0: குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம்.
1: உழைப்பை கண்டிப்பா நம்ம வந்து கத்துக் கொடுக்கணுங்க. இப்ப வந்து வீட்டு வேலை இந்த மாதிரி சின்ன வேலைகளே சிறு வயசுல இருந்தே கத்துக் கொடுத்தாங்க. அப்ப அவங்களோட கஷ்டத்தை உணர்வாங்க. அப்ப வந்து எங்காச்சும் ஊருக்கு எங்காச்சும் அவங்க போனா கூட இவங்க வந்து அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும்.
0: அடிப்படையில வந்து அவங்க வந்து சுயமா இயங்குறதுக்கான விஷயங்களை நம்ம சொல்லி தரணும்.
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு ஜி பூம்பா சாங், படம் வந்து ஜேஜே மூவி.
0: ஓகே, நன்றி. இதோ உங்களின் விருப்ப பாடல்.

0: ஜே ஜே படப்பாடலை கேட்டீர்கள். போனி சக்கரவர்த்தியின் குரலில் பரத்வாஜின் இசையில் ஒலித்தது. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தொலைபேசி வாயிலாக, அலைபேசி வாயிலாக மட்டுமல்ல, வாட்ஸ்அப் வழியாகவும் கூட உங்களுடைய எண்ணங்களை தெரிவிக்கலாம், விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயரை சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.

0: பாட்டெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. இந்த தலைப்பு கேட்டீங்களா, சொல்லுங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க.
1: கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லைங்க. பேரம்பேதியெல்லாம் மகன் மருமகம் எல்லாம் போற வேலைக்கு உழைச்சு
0: உங்களுடைய வேலையெல்லாம் பழகிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய அலைபேசி டவர் சரியாயில்லைன்னு நினைக்கிறேன், விட்டு விட்டு கேட்குது. உங்களுடைய விருப்ப பாடல், ஹலோ. ஓகே, நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட வருஷம் 16 பட பாடல் இது உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: இளையராஜாவின் இசையில் கேட்டீர்கள் கே ஜே ஏசுதாஸ் பாடியதை. வருஷம் 16 படப்பாடல் அது. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம், ஓடிஎஃப்எம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சின்னவரம் சிறந்த சி செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேங்க மேடம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கைத்தறி நெசிட்டு இருக்கிறேங்க மேடம். எங்க பையனுக்கு அந்த தொழில் கத்து கொடுத்துக்கிறேன் மேடம். ஆனா இருந்தாலும் இப்ப அதை யாரும் விரும்புறது இல்லைங்க மேடம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கைத்தறி கத்துக்கொள்ள சொல்லிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு காலகட்டத்தை பாத்தீங்கன்னா நல்லா படித்துக்கொள், ஐடியில் வேலை தேடிக்கொள்.
0: படிக்க வச்சிருக்கீங்களா? படிக்க வச்சீங்களா? படிக்க வச்சிருக்கீங்க?
1: வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
0: என்ன படிக்க வச்சீங்க?
1: எம்காம் படிச்சிருக்கேன் மேடம்.
0: அப்ப அவர் அது சார்ந்த ஒரு வேலைய விரும்புறது ஒண்ணும் தப்பு இல்ல இல்லையா?
1: அது வேலைக்கு போயிட்டு வந்துருவாரு மேடம். இருந்தாலும் நம்ம நம்ம சமுதாயம் பாத்தீங்கன்னா நெசவுனால ரொம்ப இது, அதாவது ரொம்ப கேவலமா பாக்குறாங்க மேடம். அதாவது அதான் மாப்பிள்ள வீட்டுல அப்பா அம்மா நெசாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அந்த சூழல் ஆகி போச்சுங்க மேடம்.
0: ஓகேங்க.
1: ஆனா அந்த காலத்துல சொல்லிக்கிறாங்க கைத்தொழில் கற்று வச்சுக்கணும்னு சொல்லி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது நேர்மாறா இருக்குது மேடம்.
0: ஓகே.
1: இந்த 2021 நூற்றாண்டுல ரொம்பவுமே இந்த கைத்தொழில்.
0: என்ன பாடல் தரலாம்? என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு வந்து திருப்பு முறையில இருந்து ஒரு நாள் கனவு பலனா நினைவு அந்த பாட்டு போடுறது.
0: ஓகே, உங்களுடைய பாடல நிகழ்ச்சியில தந்துடலாம். நன்றி, வணக்கம். நேர்களை, நீங்கள் கேட்டவையில இதுவரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களோட நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விவாதம் செஞ்சோம். குழந்தைகளுக்கு உழைப்பை கற்றுத்தருவதின் முக்கியத்துவம் அதை பத்தி கேட்டப்போ நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய விருப்பங்களை, அவங்களுடைய முயற்சிகளை, ஆதங்கங்களை நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா? கண்டிப்பா குழந்தைகளுக்கு உழைப்போட முக்கியத்துவத்தை உணர்த்தணும். பொதுவாக அடிப்படையாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், வாழ்வியல் நடைமுறையில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து தெரியாதவங்களாக குழந்தைங்க வளரக்கூடாது. முதல்ல வந்து அந்த வீட்டு கல்வி அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அது வந்து அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொழில் சார்ந்து அவங்க போக விரும்புகிற துறை எதுவோ அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவதும், அதுக்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தருவதும் பெற்றவர்களுடைய கடமை. நிறைய பெற்றோர்கள் சொல்வாங்க, நான் செய்கிற வேலையை என் குழந்தை விரும்ப மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு துறையில் படிக்க வச்சுட்டு அடுத்த துறையில் ஒரு வேலையை அவங்கக்கிட்ட காட்டும்போது அவங்களுடைய சிந்தனைகள் வந்து அந்த இடத்துல வந்து சிதறிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் குழந்தைங்களை நிறைய குழப்பாமல் அவங்களுக்கு தேவையான, முதல்ல வளரும்போது அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். சொந்த காலில் நிற்கிறது, குறிப்பாக ஒரு சின்ன குழந்தைக்கு கைப்பிடிச்சு அம்மா வந்து சாதம் ஊட்டின நேரம் போய் அந்த குழந்தைய எடுத்து அந்த பிளேட்லேருந்து நிறைய கொட்டி சிதறி அதை அந்த பிளேட்டை சுற்றி அந்த பிளேட்டை கவுத்து அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடவே அது பழகுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயங்களும் அந்த குழந்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை, அடிப்படை கல்விக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கறது அப்படின்றது பெற்றவர்களின் கடமை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ திருப்புமுனை படத்திலிருந்து ஒரு பாடல். இளையராஜாவின் செயல் ஒலிக்கின்றன மனோசித்ராவின் குரல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் இன்றைய ஒலிபரப்பில் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடரவுள்ள நிகழ்ச்சிகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை.

1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:55 திரைகானம், 1:45 மாநில செய்திகள் அதற்கு முன்னதாக ஒலிபரப்பாகும். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம், தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் பி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மூன்று மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி. இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு குறித்து மனநல ஆசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் சி அமுதவல்லி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, விடுகதைகள் மற்றும் பழமொழிகள். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை நிகழ்ச்சியின் 347 பகுதி இடம்பெறும், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய வளங்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தியறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேயர்களே, வெயில் காலத்துல சாப்பாடு சீக்கிரமா கெட்டு போயிடும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும் தெரியுமா? வீட்டுல செஞ்ச சுட சுட சாப்பாட்டை சாப்பிடுங்க. தயிர் சாதம், மோர், இதெல்லாம் வெயிலுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெரிய வரம். காரமான உணவுகளை கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய கோடை காலத்துல உடம்பு சரியில்லாம படுத்துறாதீங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.

8300019118 9344901018 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 இந்த இணைப்பு எண்ணோட 2966781 இந்த எண்களோட நீங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. ஓகே நேர்களே, ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்.

0: கேட்ட அந்த பாடல் வித்யாசாகர் இசையில சித்ரா, சுஜாதா, சங்கீதா ஆகியோர் இணைந்து பாடியது ஸ்நேகிதியே திரைப்படத்திற்காக.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி. உங்களோட ஊட்டிஎஃப்எம்ல பெண்களுக்காகவே ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினமும் 12:10 12:40 வரைக்கும் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 ஒளிபரப்பாகும். இதில் பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் சாதிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுமே கூட அவங்கவுங்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படையாகவே காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி அவங்க என்னெல்லாம் திறமைகளை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத எல்லாத்தோடையுமே ஷேர் பண்ணிக்கலாம். சோ இதற்கு நீங்க செய்ய வேண்டியது 8300019101 9344901018 என்ற அலைபேசி எண்லையும், 0423 இணைப்பு எண்ணோடு 2966781 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான டிப்ஸையும் எங்களோட நீங்க ஷேர் பண்ணலாம். நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வெயில் சீசன் ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்ப 12 மணிலிருந்து 3 மணி வரைக்குமே வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கனால யாருமே அந்த டைம்ல வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாராலையுமே அந்த டைம்ல நம்மளால வெளியே போகாம இருக்க முடியாது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கு. சோ வெளியே போய் அலைய வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. குழந்தைகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம்ல வீட்டுல இருந்துக்கலாம். விளையாடும் பொழுது ஈவினிங் டைம்ல வெளியே போய் விளையாடலாம். வெளியே இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னாக்கா வெயில்ல ரொம்ப சுத்தும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி நிறைய தண்ணி தேவைப்படும் உடம்புக்கு, சரியா? அப்படி

இருக்கும் பொழுது அவங்க நிறைய ஜூஸ் எடுத்துக்கலாம். சிலர் டீ காஃபி எடுப்பாங்க, ஆனால் அந்த ஹீட்டுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, வெயில் சீசனில் வந்து ரொம்பவே டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது கூட ஒரு லிட்டர் இல்லைனா 2 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போவுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அந்த டைமில் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய அசதியெல்லாம் நீங்கும். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஒட்டிய FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் கில்லி திரைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 12:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான டிப்ஸையுமே எங்களோட ஷேர் பண்ணலாம். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான கருத்துக்கள் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை நம்ம எப்படிலாம் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பெண்கள் தெரிஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த விஷயங்களை நிறையா பேர் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்காக அமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தான் ஸ்நேகிதியே. ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். பரோட்டா பிடிக்காத குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருமே கிடையாதுங்க. பரோட்டானா அவ்வளோ உயிர் விடுவாங்க. பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பரோட்டாவை நம்ம சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. குழந்தைங்க கேட்ட உடனே நாம் வந்து பரோட்டா குழந்தை கேட்குறாங்க அப்படின்னா நாம் அதை வாங்கி கொடுத்துருவோம். நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகும்பொழுதெல்லாம் குழந்தைங்க மோஸ்ட்டாக சாப்பிட்றது, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா தான். இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டைஜஷன் ஆகாதுங்க. அதுக்கு நாம் வீட்டிலையே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக பரோட்டா செஞ்சு கொடுக்கலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ பரோட்டாவை வீட்டிலையே செய்கிறதுக்கு பழகிட்டாங்க. அந்த பரோட்டாவை நாம் செய்யும் பொழுது அந்த கோதுமை மாவுலையோ மைதா மாவுலையோ எதில் செய்கிறாங்களோ அந்த மாவோட என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நீங்கள் இந்த பரோட்டாவும் சரி சப்பாத்தி பூரி எது செஞ்சாலுமே அது டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதோட இல்லாமல் எளிதாக இது ஜீரணமும் ஆகும். ஸோ ஓமம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படிங்கிற இந்த டிப்ஸோட தொடர்ந்து நிகழ்ச்சியில் அருமையான இன்னொரு பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் பாடியது ஏ ஆர் ரகுமான் இசையில். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 12:32 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால நீங்களே டிப்ஸ் சொல்லுங்கள், உங்கள் டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ரேடியோவில் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து உங்களுக்காக அடுத்ததான் நான் இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமையலை நம்ம எவ்வளோதான் நல்லா செஞ்சாலும் சொதப்புறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அப்படி நாம் சின்ன சின்ன விஷயங்களை என்னெல்லாம் சொதப்புறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமையலில் நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரசம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ரசம் வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்ங்க. அதில் நம்ம செய்யக்கூடாத தவறு என்ன அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ரசம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பானம், சரிங்களா? சமையலில் வந்து என்ன தான் நம்ம வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சாப்பிட்டாலும், எவ்வளோதான் பிரியாணிலாம் சாப்பிட்டு எல்லாம் முடித்தாலும், கடைசியில் அந்த வெள்ளை சாதத்தில் கொஞ்சோடு ரசத்தை ஊற்றி சாப்பிட்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அந்த ரசத்தை நாம் வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரசத்தை வந்து நம்ம அவசரத்தில் அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. ரசம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொதி வந்த உடனேயே கேஸை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சிடணும், சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ரசத்தை எப்போவுமே நாம் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரைகள். கீரை வந்து எவ்வளவு சத்துள்ள உணவு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த கீரையை நம்ம சமைக்கும் பொழுது சிலர் செய்கிற தவறு என்ன அப்படின்னாக்கா, கீரையை சமைக்கும் பொழுது அதை நாம் எப்போவுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாதுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நாம் என்னெல்லாம் போட்டு செய்கிறோமோ அத்தனையும் செய்யணும், ஆனால் மூடி மட்டும் போட்டு வேக வைக்கக்கூடாது. ஓப்பனாக தான் அதை வேக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுவோம். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம யாருமே கிடையாது. அதில் அதிக சத்துக்களும் இருக்குது. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, வெஜிடபிள் பொரியல் வைக்காமல் யாருமே சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடவும் கூடாது. அப்போ தான் அந்த வெஜிடபிள் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த காய்கறிகளை நம்ம கட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணக்கூடாதுங்க, ஒரு அளவுக்கு தான் கட் பண்ணணும். ஸோ காய்கறிகளை பொடியாக கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த டிப்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருமே முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத இப்போது வளர்ந்துட்டு வர சமையல் செய்கிறவங்க எல்லாருமே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் இன்னொரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டிய FM 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்ட அந்த பாடல் டி இமான் இசையில மாகினி மணிமாறன் பாடியது. கும்கி திரைப்படத்திற்காக கேட்ட அந்த பாடலோட இன்றைய நமது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு 12:10 to 12:40 வரைக்கும் ஒளிபரப்பாகும். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான உங்களுடைய உங்களுக்கு பிடித்த தகவல்கள் டிப்ஸ் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மீண்டும் அடுத்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் கொண்டு வரப்போகிறேன். நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேக்கா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேக்கா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையில்

ஆன நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேக்கா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேக்கா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான சவால் எதுவென்றால் ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து வரும் மின்சார கட்டணம்தான். நம் வருமானத்தின் ஒரு கணிசமான பகுதி நாம் பயன்படுத்தும் மின்சாரத்திற்காக செலவாகிறது. அதே சமயம் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய நிலக்கரியை சார்ந்திருப்பதால் நமது சுற்றுச்சூழலும் வெப்பமயமாகி வருகிறது. ஆனால் இந்த சவாலுக்கு நம் தலைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான தீர்வு இருக்கிறது. அதுதான் சூரிய சக்தி. இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் அபரிமிதமான சூரிய ஒளி கிடைக்கிறது. இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி மின் கட்டணத்தை பூஜ்யமாக்க மத்திய அரசால் தொடங்கப்பட்ட மகத்தான திட்டம் தான் பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம். இந்த திட்டம் வீட்டு மாடிகளை மின் உற்பத்தி நிலையங்களாக மாற்றி மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. சூரியோதயா திட்டம் சூரியமயமாக்கல் திட்டத்தின் புதிய மற்றும் விரிவான வடிவம் ஆகும். இந்த திட்டத்தின் இலக்கு மிகப்பெரியது. நாட்டில் உள்ள 1 கோடி வீடுகளின் மாடிகளில்

மின் தகடுகளை நிறுவுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களின் மின்சார செலவை குறைப்பதும் மின்சார தன்னிறைவை உறுதிப்படுத்துவதும் ஆகும். உங்களுக்கான மின்சாரத்தை நீங்களே உங்கள் வீட்டுக்குறையில் உற்பத்தி செய்து கொள்வது, பயன்படுத்தியது போக மீதமுள்ள மின்சாரத்தை நீங்கள் மின்சார வாரியத்திற்கு விற்பதன் மூலம் உங்கள் மாடி உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும். இத்திட்டம் செயல்படுவதற்கு இரண்டு முக்கிய அம்சங்கள் துணை புரிகின்றன: அரசு மானியம் மற்றும் நெட் மீட்டரிங். சூரிய மின் தகடுகளை நிறுவுவதற்கான ஆரம்ப செலவு சற்று அதிகமாக இருக்கும். இந்த சுமையை குறைக்கவே மத்திய அரசு நேரடி மானியத்தை வழங்குகிறது. முதல் 3 கிலோவாட் மின் உற்பத்தி திறனுக்கு கணிசமான அளவு அரசு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானியம் நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதால் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் எளிதில் இந்த செலவை சமாளிக்க முடியும். நெட் மீட்டரிங், இதுதான் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய பொருளாதார நன்மை. உங்கள் கூரையில் சூரிய மின் தகடு பகல் நேரத்தில் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். நீங்கள் பயன்படுத்தியது போக மீதமுள்ள மின்சாரம் நெட் மீட்டர் மூலம் தானாகவே மின்வாரியத்தின் கட்டமைப்புக்கு திருப்பி அனுப்பப்படும். நீங்கள் மின்வாரியத்திற்கு அனுப்பிய மின்சாரத்திற்கான மதிப்பும் நீங்கள் மின்வாரியத்திடம் இருந்து வாங்கிய மின்சாரத்திற்கான மதிப்பும் கணக்கிடப்பட்டு இரண்டில் எது குறைவாக இருக்கிறதோ அதற்கான தொகையை மட்டுமே நீங்கள் செலுத்தினால் போதும். பல மாதங்களில் நீங்கள் மின்சார கட்டணம் செலுத்தாமல் மின்வாரியத்திடமிருந்து பணம் பெறும் நிலை கூட ஏற்படலாம். பிரதம மந்திரி சூரியோதயா திட்டம் வெறும் பொருளாதார பலன்களை மட்டுமல்ல நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலான பயனாளிகளுக்கு மாதாந்திர மின் கட்டணம் முற்றிலும் இல்லாமல் போகிறது. 4 முதல் 7 ஆண்டுகளுக்குள் முதலீடு செய்த பணம் முழுவதுமாக கிடைத்துவிடும். அதற்கு பிறகு மின்சாரம் இலவசம். சூரிய மின் தகடுகளின் ஆயுட்காலம் சுமார் 25 ஆண்டுகள் ஆகும். அதாவது நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு நிலையான வருமானம் மற்றும் சேமிப்பை பெற முடியும். நிலக்கரி பயன்படுத்துவதை குறைத்து சுத்தமான ஆற்றலை பயன்படுத்துவதால் நாட்டின் கார்பன் தடம் குறைகிறது. இந்தியா சர்வதேச அளவில் தூய ஆற்றலை பயன்படுத்துவதில் ஒரு தலைவராக உருவெடுக்க இத்திட்டம் உதவுகிறது. பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் மின்கட்டண சுமையிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு விடுதலை பிரகடனம். மானியமும் நெட் மீட்டரிங் வசதியும் இருக்கும் இந்த சரியான நேரத்தில் இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வோம். உங்கள் கூரையை உங்கள் மின் நிலையமாக மாற்றுங்கள். சூரிய ஒளி உங்களை செழிக்க வைக்கட்டும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பிரதம மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி

0: வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.
2: ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல் இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது. பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

நிலையத்தில் நேரம் 1:37. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேயர்களை கேட்ட அந்த பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நாளை பிற்பகல் 1:10 உங்கள் ஒட்டியஃபாம் 101.8

0: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: தொடர்வது 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார்.

0: குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா

0: நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலாப் பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா செலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55. திரைக்கானம் கேட்போம்.

நேர்களே கேட்ட அந்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட பாடல் இளையராஜா எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் ஒலித்தது. இளையராஜாவின் இசையில் கேட்ட அந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: சரிதான்.
1: ஒரு ஃப்ரெண்ட் செக்ஸ் பிரிஞ்சு யுஷ்க ஜிஷ்க் அந்த நாட்களுக்கும் திரும்பி வருவதற்காக இந்த நெகஸ்மே தன்கால் அடற்றியது செய்கலா காற்றை போல.

0: ರಜನ್
1: இதுவரை இன்றைய நீலமணி நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி தோடர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான

0: விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

நேர்களே, கோடை காலத்துல இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணும். கடைகள்ல கிடைக்கிற கலர் கலரான குளிர்பானங்களை விட நம்ம ஊர் மண்ணில விளைஞ்ச இயற்கையான பானங்கள்ல இருக்கிற ருசியும் குளிர்ச்சியும் வேற எதுலயும் கிடைக்காது. இளநீர், மோர், நன்னாரி சர்பத், நுங்கு இதெல்லாம் இந்த சீசனுக்கு தேவாமிர்தம் மாதிரி. இத குடிச்சா உடம்புக்கு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தெருவோர வியாபாரிகளுக்கும் இது ஒரு பெரிய லாபமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் கலரான செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நல்லதை நம்மளே செஞ்சிடலாம். நேர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவோர நாய்களும் வானத்துல பறக்கிற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய உதவி.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே. மனிதர்கள் இடையே காணப்படும் மகத்தான ஒன்று உழைப்பு. உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத்தருவது உழைப்பு மட்டுமே. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களை பெருமைப்படுத்தும் ஒரு முயற்சி உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்த வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: பொதுவா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு கிடைக்கணும். அது கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் எதுவா இருந்தாலும் ஓகே. அதையும் தாண்டி சுயத்தொழில் அப்படிங்கிற ஒரு விருப்பத்திற்குள்ளார நம்ம போறோமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை நம்ம தேர்வு செய்யறதுல ஒரு சுணக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதற்கான காரணமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதற்கான முதலீடு நம்ம போடணும், அது இல்லாம முதலீடு ஈர்க்கணும், எடுத்த உடனே அதுல லாபம் கிடைக்குமா அப்படின்னா அதற்கான உத்தரவாதம் எதுவும் தர முடியாது. இது போன்ற நிறைய காரணிகள் சுயதொழில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுக்க தயக்கம் காட்ட வைக்கும். அதையும் தாண்டி தைரியமா சுயதொழில் தொடங்கி பல்வேறு போராட்டங்களை சந்தித்து முன்னணியில இருக்கிற பல்வேறு தொழில் நிறுவனங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அதனுடைய செயற்பாட்டாளராக உங்களுடைய பிசினஸ் வெற்றி கதை எப்படிப்பட்டது அப்படிங்கறதா நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம் உங்களுடைய அறிமுகம். ஸோ உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்.
2: என் பேர் நித்யா. என்னோட சொந்த ஊர் வந்து உத்தமபாளையம் தேனி மாவட்டம். அப்பா அம்மாவங்கெல்லாம் விவசாயம் தான். நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அரேஞ்சு மேரேஜ் ஆச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ஊட்டியில். ஊட்டி குளிர் ஒத்துக்கல ஃபர்ஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆயிடுச்சு. ஊட்டி பிடிச்சிருக்கு இப்போ.
1: நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இதுதான் நம்ம ஊர், இங்கே தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? ஓகே. நம்மளில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பு வரும். எவ்வளோ காலம்தான் இப்படியே நம்ம ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறது, நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், நம்மளா ஓனா ஏதாவது பிசினஸ் பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், ஒரு ஐடியா கூட வரும். அதை ப்ராக்டிக்கலா யார் செயல்படுத்துறாங்களோ அவங்க லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறாங்க. உங்களுக்கு சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
2: சத்தியமா சுயதொழில் ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஹோட்டல் லைன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்தோடனே எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிடுச்சு வீட்டுல. டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்டிங் நாங்கள் எடுக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கிட்ட ஜாப்புக்கு தான் போனாங்க, பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் போனோம். அப்போ அவர் விடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அவர் விடுற மாதிரி இருக்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நாங்கள் ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம், நாங்கள் ஜீரோல தான் இருந்தோம். அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ சரி நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லாஸ் தான் ஆச்சு. இவர் ஏற்கனவே பால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு இவர் கொஞ்சம் நாலேஜ் இருந்த தொட்டு படிப்படியாக தான் எங்களால் வர முடிஞ்சது.
1: நிச்சயமாக, அதாவது முதல்லயே வந்து எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இன்னொரு சேயிங் சொல்லுவாங்க, ஏர்லி சக்சஸ் இஸ் எ ஸ்கேம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து எடுத்த எடுப்புலயே மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா
2: வாய்ப்பு இல்லை,
1: கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைச்சாலும் கூட அதை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க நிறைய போராட வேண்டிய,
2: நிறைய போராடி இருக்கும். பிசினஸ் பண்றோன்றது நம்ம ஈஸியா எல்லாத்துக்கும் வெளியே தெரியுது, அதுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும்.
1: ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க ஓகே, ஆனாலுமே ஒரு ரிஸ்க் எடுக்க போற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் துணிந்து இறங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இல்லை முயற்சி
2: எனக்கு என்னன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ கொரோனானால எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க. பால் ஸ்டாப் பண்ண முடியலை, மெடிக்கல் ஸ்டாப் பண்ண முடியலை. 24 hours மக்கள் தேவைக்கு வந்து பால் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த இதில் இறங்கணும்னா நம்மளுக்கு பேக் அடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இருக்காதுன்ற ஒரு மைண்ட் தோணுச்சு எனக்கு.
1: மினிமம் கேரண்டி.
2: ஆ, ஏன்னா எப்படினாலும் நம்மளுக்கு அன்னாடி பால் போகும். வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பால் தேவை இருக்கும். மற்ற பிஸ்னஸ்லாம் நம்ம ஒரு வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணலாம். இப்போ மாவுனாலும் ஒரு 3 நாள் வச்சு பண்ணலாம். பாலுன்றப்போ டெய்லி நம்ம கொடுத்தாகணும். அப்போ டெய்லி நம்மளுக்கு இன்கம் இருக்கும். அந்த மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துச்சு.
1: ஓகே ஓகே. முதல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்கினார், ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியும், ஐ மீன் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? முதல்ல நமக்கு இறங்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் வந்து நமக்கு கெயின் பண்ணிக்கணும் இல்லைங்களா? உங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு, மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை திங்க் பண்ணும்போது, இல்லை நீங்கள் அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வைக்கும்போது?
2: ஃபஸ்ட்டு அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க, வேண்டாம் நான் வந்துடுறேன்னு. எனக்கு வந்துட்டு இல்லை நம்ம இறங்கி பார்த்துடலாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம நின்று பார்க்கலாம், நான் பேக் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க, நான் கொடுத்த தைரியத்தில் தான் அவங்க நின்னாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு தோல்வி தான், ஆனால் இருந்தாலும் நான் மறுபடியும் நான் ஊக்கப்படுத்தினேன் வர, பரவாயில்ல செகண்ட் டைமும் ட்ரை பண்ணுவோம்.
1: ஃபார்மலாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அஃபிஷியலாக உங்கள் நிறுவனம் எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க?
2: நாங்கள் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஃபஸ்ட்டு கொரோனா வந்துச்சு இல்லைங்களா, கொரோனா வந்தப்போ தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனே எடுத்தோம். ஃபஸ்ட் அடி எங்களுக்கு முதல்ல அதுதான், நம்ம பேரில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலேருந்து வாங்கலாம் நாங்கள் மூவ் பண்ணி எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அடுத்த மாதமே கொரோனா வந்துருச்சு. ஃபஸ்ட் அடி எங்களுக்கு அதுதான், ஏன்னா எல்லா ஷாப்பும் உங்களுக்கு சாத்திட்டாங்க, யாருக்குமே நாங்கள் பால் கொடுக்க முடியலை, ஒரே கடையில் வச்சு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு, கொரோனா வச்சு தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பேக் அடிச்சு போனதும் நாங்கள் தான். நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணணும், வெஹிக்கிள் வேணும், அப்போ வந்து பேக் அடிச்சிருச்சு எங்களுக்கு.
1: இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டிங்க, ஸோ அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து முதலீடாக போட வேண்டியது இருந்துச்சு?
2: ஃபஸ்ட்டு வந்துட்டு முதலீடு வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து கம்பெனிக்கு நம்ம கட்டணும். செகண்ட் வந்து வெஹிக்கிள் வேணும்.
1: ஓகே,
2: நம்மள்ட்ட இருந்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் தான், அதில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு,
1: ஒரு கார்கோ வெஹிக்கிள், பொருள் வைக்கிற மாதிரி,
2: பொருள் வைக்கிற மாதிரி பிக்கப் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கையில் சுத்தமாக அமௌண்ட் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம சொல்லக்கூடாது, அவங்க பேர் சொல்கிறேன் நான்,

0: தொழிலினுடைய வளர்ச்சிக்காக. டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் சைக்கிள். நீங்கள் எவ்வளோ முதலீடு அதிகமாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கான முதலீடை நம்ம திரட்டணும். அதற்கு நிறைய வழிமுறைகளும் இருக்குது இல்லைங்களா? ஆனால் இனிஷியலாக பிஸ்னஸை கமெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முதலீடு திரட்டணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க? உங்களுக்கான முதலீட திரட்டின கதையை சொல்ல முடியுங்களா?
1: ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியல் அமௌண்ட் வந்துட்டு எங்கிட்ட இருந்தது வெறும் 30,000 தான். ஆனால் எனக்கு தேவைப்பட்டது 45. அப்போது நான் வந்து ஜுவல் தான் வச்சேன். அப்படி கொண்டு வந்தது தான் எங்களது வந்துட்டு இன்னைக்கு பால் காசு போட்டாதான் ஸ்டாக் வரும்.
2: எஸ்,
1: நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான பால் அடுத்த நாள் காலையில் வரும், அடுத்த நாள் எனக்கு பால் காசு வரும்.
2: ஓகே,
1: ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு கட்டி வச்சிருந்தா தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க பால்.
0: ஓகே, நம்ம இதுல இருந்தே பேசுவோம். மற்ற தொழில் மாதிரி கிடையாது. பால் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் நம்ம சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கு நம்ம வந்து ஒரு 4 மணி இல்லை ஒரு 3 மணிலேருந்தே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிற விஷயம் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்?
1: நம்மளுக்கு வந்துட்டு தாராபுரத்துலேருந்து பால் வரும். தாராபுரத்துலேருந்து காலையில் இப்போ 10 மணிக்கு வரும். நாங்கள் எடுக்கிறது வந்துட்டு ஒரு 11:30 எடுப்போம். 11:30 எடுத்தோன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சப்ளை. சேரிங் கிராஸ் பக்கம் கண்டிப்பாக பால் வண்டி கொண்டு போக முடியாது, டிராஃபிக். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பைக்கில் ஸ்கூட்டியில் அந்த மாதிரி கொடுத்து விட்ருவோம். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு சீசன் டைமில். சில நாள் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டே 3 டேஸில் வரும் மில்க், நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே கொடுக்குற வேண்டிய சூழ்நிலையும் வரும். அந்த மாதிரி நைட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுவோம். கிட்டத்தட்ட காலையில் நீங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டு 10:30 வரைக்கும் உங்களுக்கு சப்ளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: ஸோ ஏரியா நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க?
1: ரொம்ப பிஸியாக இருக்க கடைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்போம். ஏன்னா 24 hours பிஸியாக ஊட்டியில் எந்தெந்த கடைங்க இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மில்க்கு கொடுக்கறதுல ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்குவோம். சின்ன சின்ன கடைங்கள்லாம் ஸ்லோவாக தான் போகும். எந்த கடையெல்லாம் பிஸியாக இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எது மூலியமாக கொடுக்க முடியுமோ, ஒரு ஆட்டோவோ ஒரு 2-வீலரோ அந்த மாதிரி கொண்டு போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன சின்ன ஏரியா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்க ஏரியா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவோம் நாங்கள்.
0: ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற வரைக்குமே அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வகையில் உங்களுடைய ஆரம்ப நாட்களில் நீங்கள் என்ன முயற்சிகள் மேற்கொண்டீங்க, அதற்கான பலன்கள் எப்படி கிடைத்தது?
1: ஃபஸ்ட்டு நாங்கள் ஓம்னியில் வந்துட்டு ஒரு 15 ட்ரே பால் ஏற்றினோம். அப்போது அந்த நாள் என்ன ஆயிடுச்சு, ஓம்னி ரிப்பேர் ஆயிடுச்சு ரோட்டில்.
0: வெரி ஃபர்ஸ்ட் டே,
1: செகண்ட் டே, ஃபஸ்ட் டே முடிச்சுட்டு செகண்ட் டே கொஞ்சம் கல்யாண ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாஸ்தி போட்டாங்க. அப்போது ஓம்னி ரிப்பேர் ஆகி நடு ரோட்டில் நின்றுச்சு. அப்போது வந்துட்டு வாடகைக்கு வண்டி எடுத்து தான் சப்ளை போனோம். அப்போ எங்களுக்குலேருந்து ஒரு ஐடியா, ஒரு பிக்கப் வாங்கினா நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம்ல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போ நம்ம கையில் அமௌண்ட் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. வாடகைக்கு எடுத்து ஓட்டினாலும் டெய்லி நம்மளுக்கு வர்ற லாபம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம உழைப்பு மட்டும்தான் போடுற மாதிரி இருந்தது. ஓம்னியை ரெடி பண்ணி ஓட்டோம். ஒரு நாள் ஒரு 40 ட்ரே ஏற்றின உடனேவும் பஸ் ஸ்டாண்டில் போய் நடு ரோட்டில் நின்றுச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஆட்டோக்காரங்கள்லாம் வச்சு தள்ளி எடுத்துகிட்டு போய் அப்படி சப்ளை பண்ணோம். இதுக்கு மேலே அந்த ஓம்னியால் உழைக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்ற இன்ஜின் சீஸ் ஆகிற நிலமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்போவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது, ஏதோ அன்னன்னைக்கு வருது இருக்கிற மாதிரி தான் இருந்தது. வெஹிக்கிள் எடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வெஹிக்கிள் நம்மள்ட்ட இருந்ததுனால லோன் போயிட்டுருக்கிறதுனால எந்த பேங்க்கும் நம்மளுக்கு லோன் தர முன் வரல.
0: ஓகே,
1: அப்போது ஓம்னியும் விற்கலான்னு பார்த்தா 2 lakhs தான் அதில் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பிக்கப்புக்கு வந்து 12 லட்சம் வேணும். அப்போது மறுபடியும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ஹெல்ப்பு கேட்டோம், லோன் போட்டோம், மறுபடியும் நகையை கொண்டு போய் பிளச் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெஹிக்கிளே வாங்கினோம்.
0: ஸோ 3 இயர்ஸ் வந்து அந்த
1: ஓம்னி தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அதுதான் கை கொடுத்துச்சு.
0: ஓகே ஓகே,
1: அதிலே தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஆர்டர் ஜாஸ்தியாக ஆக கடைகள் நம்மளுக்கு நிறைய வர வர ஓம்னி பத்தலை நம்மளுக்கு. ஏன்னா ஓம்னியால் முடியல, நிறைய ட்ரே போட முடியல அதில். ஆனால் ஆர்டர்ஸ் வந்துச்சு,
0: ஸ்டாக்ல நல்லா புரிஞ்சிக்க முடியல. அதாவது லிமிடெட் ஸ்டாக் தான் நம்ம கொண்டு போக முடியும்.
1: ஓம்னிக்குள்ள எவ்வளோ அடைக்க முடியுமோ அவ்வளோதானே போட முடியும்.
0: எஸ் அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்டேஷன். டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாமே வந்து
1: பெட்ரோல் சார்ஜஸ் பார்க்கணும். அது இல்லாமல் நம்மளோட உடல் உழைப்புன்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று பார்க்கணும். இப்போ 2 வண்டி வச்சா நம்ம அந்த வண்டிக்கு வாடகை கொடுக்கணுமே.
0: எஸ்
1: கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டப்பட்டோம், உழைச்சோம், என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம். எங்களுக்கு பெரிய கனவே பிக்கப் வாங்கியே ஆகணுன்ற ஒரு கனவுல வந்து நின்னோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மறுபடியும் நம்ம

0: மீண்டும் ஒரு முறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தனியார் பால் விற்பனை சங்கிலியில் முகவராக பணியாற்றி கொண்டிருக்கும் நித்யா அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் விற்பனை சார்ந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பேச போகிற விஷயம், நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா நமக்கான கஸ்டமர்ஸ் அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணும். இல்லை கஸ்டமர்ஸ் இப்படி ஒரு ஏஜென்சி இருக்குது, இங்கேருந்து நம்ம வாங்கலாம், நமக்கு வந்து ஒரு மார்ஜின் அமௌண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும். எப்படி உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க?
1: புதுசாக ஒரு கடை கட்டுறாங்கன்னு தெரிஞ்சாலே நாங்கள் போய் விசாரிக்க ஆரம்பிப்போம், என்ன கடை வருது, எப்படி வருது, யார் பண்ணுறான்றதை விசாரிச்சுக்கோம். அவங்க ஓப்பனிங் டேட்டுக்கு முன்னாடியேவும் அந்த ஓனரை நம்ம பார்த்து பேசி இவ்வளோ உங்களுக்கு லாபம், இந்த டைமுக்கு உங்களுக்கு பால் வரும், நாங்கள் பேசிடுவோம்.
0: ஓகே, இன்னொரு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக எனக்கு வந்து ஒரு 10 பாக்கெட் பால் தான் போகும். அந்த 10 பாக்கெட்டும் நான் வேற ஒருத்தருக்கிட்ட வந்து வாங்கியிருப்பேன், அவங்க எனக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 பாக்கெட் நான் செல் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் வரீங்க, மார்ஜின் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு எங்களதோ ஒரு 4 பாக்கெட் வச்சு பாருங்க அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன், இல்லைங்க நமக்கு ஓடுறதே ஒரு 10 பாக்கெட் தாங்க ஓடும், பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10 பாக்கெட் தான் போட்டிருக்காரு, இது உங்ககிட்ட வாங்கினா நாளைக்கு அவர்கிட்ட வந்து பிஸ்னஸ் கம்மியாயிருங்க, அவர் தரமாட்டாருங்க. ஸோ அது நம்மளது வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்டாக இருந்தாலுமே நீங்கள் கரெக்டான டைமில் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை தாண்டி மார்ஜின் எவ்வளோ தருவீங்க அப்படின்னு வச்சு வரும். இன்னொரு விஷயம் கேட்பாங்க, சப்போஸ் பால் கெட்டு போச்சுன்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா? இது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கும். ஸ்டாக் விற்பனை ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்க தான் செய்வோம்.
1: கண்டிப்பாக கஸ்டமரை நம்ம அப்ரோச் பண்ணுறதே என்னன்னா, வச்சு பாருங்க, ஓடலைன்னா நான் ஈவினிங் ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். அந்த மைண்டில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும். ஏன்னா ஓடலைன்னா அது அவரோட கஷ்டமாயிரும். நான் ஃபஸ்ட்டு வைக்கிறப்பே 5 பாக்கெட் வைக்கிறேன், ஓடுறளவுக்கு ஓடட்டும், ஓடாதப்போ நான் ஈவினிங் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம். எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்காங்களே தவிர ரிட்டர்ன் வந்து இப்போ கெட்டு போனதுன்னா சம் இஷ்யூஸ்

0: வரும் பாலுக்கு, அப்ப கெட்டு போட்டா நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அதை யோசிக்க, ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் முக்கியம். அந்த ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட்னால நம்ம ஒன்றும் இது பண்ண போறதில்ல. கெட்டு போச்சோ, உடஞ்சிருச்சோ, லீக் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. ரிட்டர்ன் எடுத்துக்குவோம், நாங்கள் வீட்டு கூட யூஸ் பண்ணிக்குவோம்.
1: ஸோ ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா, இன்னொரு கம்பெனி உள்ளே வருது அப்படின்னா, அவங்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும்.
0: கண்டிப்பாக அவங்கள ஃபேஸ் பண்ணுறதோ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம 2 ரூபா தரணுமா, 5 ரூபா தரணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம டைம் கொடுத்து பழகுவோம். ஃபர்ஸ்ட் ஓனர் தானே நம்மளுக்கு. கடை ஓனருக்கு வந்துட்டு அவர் என்ன சொன்னாலும், அவர் கோவத்தில் திட்டினா கூட நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டோம். அதே மாதிரி பழைய பால் கொடுக்க மாட்டோம், அன்னன்னைக்கு வர புது பால் தான் கொடுப்போம். அதனால அந்த ஓனர் வந்து சாட்டிஸ்ஃபைடுனால அவங்க வெளியில வந்து யாருக்கும் போக மாட்டாங்க.
1: ஓகே. இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு விஷயமும் நடக்கும். நம்ம ஒரு கடையில 10 பாக்கெட் கொடுத்து வச்சிருப்போம், கொடுத்து வச்ச கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிரும். அகைன் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இன்னொரு 10 பாக்கெட் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம வேற எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்போம். நம்மளால அந்த இடத்துல இருந்து உடனே திரும்பி வரவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா?
0: கண்டிப்பா, அது டெய்லி டெய்லி நடக்கும் நம்மளுக்கு. அப்ப நம்ம கடைக்காரர் என்ன சொல்லுவோம், ஜாஸ்தி வாங்கிக்கோங்க, இப்போ நம்மளுக்கு பிஸி ஆகுது அப்படின்றப்போ நீங்க கூட 10 பால் வச்சுக்கோங்க, மிச்சம் இருந்தா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா நான் ஒரு மூலையில இருப்பேன், நீங்க அவசரத்துக்கு கூப்பிடுறப்போ கண்டிப்பா ரீச் ஆக முடியாது. பிஸியே இருக்க நாள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல நாள் வரப்போ, ஃபெஸ்டிவல் வரப்போ எல்லா கடையும் பிஸி ஆகும். அப்ப எக்ஸ்ட்ரா நாங்க பால் கடை கொடுத்து வச்சிருவோம், கொடுத்து வச்சுட்டு ஆனா அது அவங்களும் அதையும் முடிச்சுட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம டைம் கேட்போம், எக்ஸ்கியூஸ் கேட்போம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வர அப்படின்னு.
1: இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வாரம் புதன்கிழமை மதியம் 2:30 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் நேர்களே. அமைப்பில் உதவி ஆர். பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், நீலகிரி மாவட்டம் குந்தா அணை நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 23.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி

காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 17 தேதி வரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 18 மற்றும் 19 தேதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று தொடங்கி 19 தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தாவேக அரசு பதவிக்காக அமைந்தது அல்ல என்றும் நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தாவேக அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிஹாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, மேராபா லுவாங் மெய்ஸ்னம், கின்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 3:02.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் ஓடிஎஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு குறித்து கல்வியாளர், மனநல ஆசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் சி அமுதவள்ளி அவர்களுடன் நீர்முகம் இடம்பெற கேட்கலாம் நேர்களே. வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். இன்றைய தலைமுறையில பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியத்தின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பேச போறோம் மேம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி, அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வந்து தமிழ் இலக்கியம் வந்து எந்த வகையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு கேட்டா
2: என்ன சொல்லுங்க மகிழ்ச்சி. தமிழ் இலக்கியம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்றைய நடைமுறையில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதியோர்கள் வரையில் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. ஒரு ஆசிரியர் என்ற நிலையில் நான் பார்க்கின்ற பொழுது நேரடியான அந்த வாழ்வியல் அறிவை அது எவ்வாறு தந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அதை நான் உணரக்கூடிய தருணங்கள் பலவாக இருந்திருக்கின்றது. மாணவர்கள் நிறைய நேரங்களில் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் குழப்பங்களுக்கும் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் இந்த தமிழ் இலக்கிய கருத்துக்கள் எப்படியெல்லாம் அவர்களை வழிநடத்தியிருக்கின்றது, அவர்கள் அவ்வாறு வழிநடத்தப்படுவதற்கு நானே ஒரு காரணமாக இருந்திருக்கின்றேன். நான் ஒரு தமிழாசிரியர் என்ற நிலையில் அந்த மாணவ செல்வங்களை இந்த இலக்கியங்களின் வழியின் அடிப்படையில் அவர்களை வழிநடத்திய ஒரு தருணங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதை இப்பொழுதும் கூட நான் நினைத்து பார்க்கின்றேன். பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது திருக்குறள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இது போன்ற நூல்களை எல்லாம் அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த கருத்துக்கள் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எப்படி வழிநடத்தி செல்கின்றது சென்று கொண்டிருக்கின்றது என்பதை விளக்குகின்ற பொழுது மாணவருடைய மனத்திலே அது தெளிவாக பதிகின்றது. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். எனவே இதன் மூலமாக மாணவர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள், இளையவர்கள், முதியவர்கள் அனைவருக்குமே தமிழ் இலக்கியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது, இன்னும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
1: மகிழ்ச்சி மேம். இப்ப தமிழ் இலக்கியம் அப்படின்றது மனிதர்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் மற்றும் அவர்களுடைய பண்பாட்டை வந்து எப்படி வந்து உருவாக்குது, அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது.
2: கண்டிப்பா தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் ஒரு குடும்பத்தினுடைய சிறப்பு காரணமாக அமைகின்றது. ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம் ஒரு சிறு கிராமத்தினுடைய ஒழுக்கமாக அமைகின்றது. கிராம ஒழுக்கம் நாட்டினுடைய ஒழுக்கமாக பிறகு உலகளாவிய ஒழுக்கத்தை அது தரக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய பெருமை மிக்க தமிழ் இலக்கிய நூல்கள் பொதுவாக நம்முடைய திருக்குறள், நீதி நூல்கள் மற்றும் இருக்கக்கூடிய அரிச்சந்திர நாடகங்கள், இராமாயணம், மகாபாரதம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், யாருமே நம்மை பார்க்கவில்லை என்று நினைத்து அவன் தவறான பாதையில் செல்லுகின்ற பொழுதும் அவன் படித்திருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள் அவனை சீரான பாதையில் வழிநடத்தி செல்வதை நான் கண்டிருக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் இலக்கிய நூல்கள் நீதி, அன்பு, பணிவு, விருந்தோம்பல் போன்ற மதிப்பீடுகளை எல்லாம் பொதுமக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்திருக்கின்றது. நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய நூல்கள் நம்முடைய இலக்கியத்திலே மிகவும் அதிகமாக இருக்கின்றது. காலம் காலமாக நம்முடைய நாடு பண்பட்ட ஒரு நாடாக இருப்பதற்கு இந்த இலக்கியங்கள் அடித்தளமாக அமைந்திருப்பதில் நான் பெருமைப்படுகின்றேன்.
1: திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா அது வந்து ஒரு உலக பொதுமறை. திருக்குறள் இல்லாத அர்த்தங்களே இல்லை. திருக்குறள் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் இல்லாம இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கும் பயன்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இப்ப திருக்குறள் போன்ற மற்ற இலக்கிய நூல்கள் வந்து இன்னைக்கு இந்த தினசரி வாழ்க்கையில வந்து எவ்வாறு பயன்படுகிறது?
2: திருக்குறள் பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்ன மாதிரி உலக பொதுமறை. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொழிகளுடைய எண்ணிக்கை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. திருக்குறளில் இருக்கக்கூடிய அத்தனை குறட்பாக்களையும் ஒருவர் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதில் இருக்கக்கூடிய குறட்பாக்களில் ஏதேனும் ஒரே ஒரு குறளை மட்டுமே எடுத்து ஒருவர் அதன்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்தாலே போதுமானது. அவருடைய பிறவி

0: பெருமையடையும். அந்த அளவிற்கு சிறப்பான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியது திருக்குறள். திருக்குறளை படிக்கின்ற பொழுது மாணவ செல்வங்களுக்கு நான் போதிப்பது முடிவெடுக்கக்கூடிய திறமைகளை வளர்க்கக்கூடிய தன்மை, தலைமை பண்புகள், நட்பு, நட்பிலும் கூடா நட்பு என்பது எது, அந்த நட்பினை எப்படி நாம் தவிர்க்க வேண்டும், நல்ல நட்பினை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், ஒரு குடும்ப தலைவனாக ஒரு குடும்ப தலைவியாக அந்த மாணவனோ மாணவியோ நாளைய தினம் உருவாகின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகளை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், குடும்ப நிர்வாகத்தை எப்படி காக்க வேண்டும், தான் மட்டுமன்றி தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய கல்வியை எப்படி அவர் அவள் அல்லது அவன் பயன்படுத்த வேண்டும், அந்த மாணவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கடைபிடித்து உண்மை, நேர்மை, பொறுமை இவற்றோடு வாழ்க்கையை இயந்து செல்கின்ற பொழுது அந்த குடும்பம் மட்டுமன்றி சமுதாயம், நாடு, உலகம் என்று சிறப்படையும். அதற்கு நம்முடைய அந்த திருக்குறள், உலக பொதுமறையான திருக்குறள் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.
1: இப்போ உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறள்ல வந்து நிறைய குறள்கள் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா எல்லா குறளையுமே வந்து அதோட அர்த்தத்தோட புரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பிடித்த திருக்குறள் அப்படின்னா நீங்க வந்து எதை சொல்லுங்க?
0: எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்த குறள், ஒரு கல்வியாளராக இருக்கின்ற பொழுது சிறு குழந்தைகளும் கூட சொல்லக்கூடிய ஒரு குறள், கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இப்ப மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது கற்க வேண்டும், அதன்படி நிற்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஒரு நூலை கற்கின்ற பொழுது கற்று முடித்த பிறகு அதனுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி வாங்கியதன்படி நாம் நடந்து காட்ட வேண்டும். அதுதான் முக்கியம், இன்றியமையாதது. இப்போ வெறுமனே ஒரு புக்கை படிச்சுட்டு அந்த புக்குடைய கருத்துக்களை மனசில் வாங்கிட்டேன்னு சொல்லி போகிறது மட்டும் இல்லாமல் அதுபடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். உதாரணமாக நம்முடைய காந்தியடிகளை எடுத்துக்கலாம். அவர் ஹரிச்சந்திர நாடகத்தை சின்ன வயசில் பார்த்தாரு. பார்த்துட்டு அவருடைய உள்ளத்தில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், இனிமேல் நான் பொய்யே பேச மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் அதனை அவர் கடைபிடித்து வாழ்ந்து காட்டினார். இப்படி நாம் கற்றதற்கு ஏற்ப வாழ்ந்து காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நிலையில் இந்த திருக்குறள் மிகவும் எளிமையான அந்த குறள் என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் பதிந்திருக்கின்றது.
1: இப்போ திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது, திருக்குறள் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து இந்த அறிவியல் வளர்ச்சிக்கும் அந்த தமிழ் இலக்கியத்திற்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: ஆ, கண்டிப்பா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அறிவியல், அந்த சயின்ஸ், அறிவியல் வந்து ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாக்கா அதை எப்படி நடந்தது என்று சொல்லும். இலக்கியம் அந்த நிகழ்வு ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்ற ஒரு காரண காரியங்களை நமக்கு விளக்கமாக கூறும். இப்படி இந்த இரண்டும் இணைந்து செயல்பட்டால் நமக்கு ஒரு நல்ல தொழில்நுட்பம் கிடைக்கும். அந்த தொழில்நுட்பம் மனித வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாகவும் மனிதன் மேலும் மேலும் முன்னேறி செல்வதற்கும் ஒரு உறுதுணையான உதவியான ஒரு செயலாக இருக்கும்.
1: அருமையாக சொன்னீங்க மேம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பழமையான தமிழ் நூல்களில் வந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்கள், குறிப்புகள் ஏதாவது வந்து இருந்து
0: அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ் இலக்கியத்தில் இலக்கியம் மட்டுமன்றி எண்ணற்ற கருத்துக்கள், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கக்கூடிய கருத்துக்கள் இன்றைய நாளுக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அறிவியல் கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எப்படியெல்லாம் அறிவிலே சிறந்து இருந்திருக்கின்றார்கள், எத்தகைய அந்த அறிவியல் நுட்பம், அதாவது இன்றைக்கி தொழில்நுட்பம் அதிகமாக இருக்குது, இப்படிப்பட்ட இந்த காலம் இந்த காலமாக இருக்கின்றது, தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்திலேயே அவர்கள் என்னெல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாகவே நமக்கு இருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா, சங்க இலக்கியத்தில் வானியல் சார்ந்த கருத்துக்கள், அப்படிப்பட்ட கருத்துக்களுடைய பாடல்கள், கட்டுரைகள் இதெல்லாம் இருக்கு. கடல் அறிவு, கடல் சார்ந்த விலங்குகள், அது இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் பற்றிய அறிவு, கடல் நீரினை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கான கருத்துக்கள். திருமலூருடைய திருமந்திரத்திலே பார்த்தோம், உடலியல், நம் உடல் எப்படி இயங்குது, எத்தனை கருவிகள் உள்ளே இருக்கின்றன, அதனை இயக்குவதற்கான காரணிகள் என்னெல்லாம் இருக்கின்றது, இந்த உடலை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், அதற்கான மருந்துகள் என்ன, எப்படிப்பட்ட என்னென்ன யுக்திகள், யோகா இது மாதிரியான உடற்பயிற்சிகள் இதை பற்றியெல்லாம் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகத்தியருடைய நூல்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் சார்ந்த கருத்துக்கள் மிகவும் நிறைய இருக்கின்றது. இப்படி நம்முடைய இலக்கிய நூல்களை படிக்க படிக்க நம்முடைய அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதிகமாகவே இருக்கின்றது.
1: இது வந்து எந்த அளவுக்கு பழமையான நூல்கள் நூல்களில் இடம் பெற்றிருக்குன்னு சொல்ல முடியுமா மேம்?
0: மிகவும் பழம், அந்த நூல்கள் தோன்றியதற்கான காலகட்டத்தை நம்மால் அறுதிட்டு கூற முடியாது, காலத்தால் முற்பட்டவை, அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே

0: நம்முடைய தமிழ் அறிஞர்கள் வானிலை பற்றியும் இலக்கியம் பற்றியும் மருத்துவம் பற்றியும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கக்கூடும் நம்முடைய தமிழர்கள் என்ற ஒரு பெருமை நம்மை வந்தடைகின்றது.
1: ஒரு உதாரணம் ஏதாவது இருக்குங்களா மேம்?
0: உதாரணம் என்று சொல்கின்ற பொழுது அகத்தியருடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளலாம். அகத்தியருடைய நூல்கள் மருத்துவ குணத்தை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வயதுக்கு ஏற்ப என்னென்ன உணவை உண்ணலாம், எப்படிப்பட்ட நேரத்தில் உண்ணலாம், அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய பண்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அவனுடைய உடல்நிலைக்கு ஏற்ப உணவினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள், அளவு, இவற்றெல்லாம் கூட அவர் அறிந்திட்டு கூறியிருக்கின்ற பொழுது அவரை பின்பற்றி வந்தவர்களும் அவருக்கு முன்பாக இருந்தவர்களும் எந்த அளவிற்கு ஆழமான கருத்துக்களை எடுத்து கூறியிருப்பார்கள் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடிகின்றது.
1: இதை வந்து யோசிக்கும் போது ரொம்பவே வியப்பா இருக்கு.
0: ரொம்ப வியப்பா இருக்கு.
1: அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி வந்து வானியல் சார்ந்த ஆராய்ச்சி, சொன்ன மாதிரி கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க, அது சம்பந்தமான குறிப்புகள் வந்து நம்ம இன்னைக்கு படிக்க முடியுது.
0: ஆமா,
1: நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும் தமிழ் இலக்கியத்தை பத்தி. நிகழ்ச்சியில தொடர்ந்து அருமையான பாடல்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில். இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே அதிகமா நம்ம பேசுறோம். இந்த புவி வெப்பமயமாகுதல், அதே மாதிரி இந்த ஓசோன்ல வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நம்ம நிறைய பேசுறோம். அப்படி இருக்கும்போது தமிழ் இலக்கியத்துல வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு, இந்த உலகத்தை நம்ம வந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான குறிப்புகள்,
1: முற்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நாகரீகத்தோடு கூடிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த நாகரீகம் வேறு, அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவரது அக வாழ்க்கையும் சரி புற வாழ்க்கையும் சரி மிகுந்த நாகரீகத்தோடு காணப்பட்டது. அந்த நிலையில் இயற்கை மிகவும் சுத்தமானதாக தூய்மையானதாக எல்லோரோட உடல் நலத்தையும் காக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலை வேறாக இருக்கின்றது. அந்த பழைய காலத்திற்கு மாறுபட்டதாக எதிரானதாக இருக்கின்றது. இந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் மாசு, காற்று மாசு முதல் எல்லா வகையான மாசுக்களும் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. குறைந்தபட்சம் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலும் கூட, நம் மூச்சு காற்றிலும் கூட 3000 கிருமிகள் இருக்கக்கூடியதாக, நோய் கிருமிகள் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்நாட்கள் இன்று சென்று கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சங்க இலக்கியங்கள் சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிலம், மரம், விலங்கு, நீர் எல்லாவற்றையுமே ஒரு உயிருள்ள பொருளாக தான் பார்த்தார்கள். அப்படி பார்த்ததன் விளைவாக அவற்றையெல்லாம் அசுத்தப்படுத்த அவர்கள் நினைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் விளைவாக மக்கள் எந்த விதமான நோய் நொடிகளாலும் தாக்கப்படாமல் நீண்ட நெடுங்காலும் உயிர் வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் பார்க்கின்றதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லாமே நம்ம ஊர், நமக்கு சொந்த ஊர், யாவரும் கேளிர், எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க. அப்போ நம்ம சொந்தக்காரங்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அதற்கு தூய்மை தான் காரணமாக இருக்கும்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், நிலம், நீர், காற்று, விலங்கு எல்லாவற்றையுமே ஒரு உயிருள்ள பொருட்களாக பார்த்து அவற்றை தூய்மையாக வைத்து கொண்டதன் விளைவாக அந்த சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்து கொண்ட ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக நம்முடைய மக்கள் மிகுந்த ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, அகநானூறு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மரம் செடி கொடிகள் இயற்கை பற்றிய பாடல்கள் மிகுந்து காணப்படும். அங்கங்கே இருக்கக்கூடிய பூக்கள் அதனுடைய பெயர்கள்,

0: மரம், செடி, கொடி, சுனை, ஊற்றுக்கள் இவற்றை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அளவிற்கு அவர்கள் எந்த பாடலுக்கும் எந்த ஒரு சொல்லுக்கும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தூய்மை என்ற கருத்து அங்கு வெளிப்படுகின்றது. இப்படிப்பட்ட அந்த பாடல்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம், மிக முற்பட்ட காலத்திலேயே சுற்றுச்சூழலுக்கு நம்முடைய முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய இளைய தலைமுறை இதனை உணர்வதற்கு தவறிவிடுகின்றார்கள். நம்முடைய அறிவியலாளர்கள், அரசு மற்றும் விழிப்புணர்வை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மக்களுடைய மனத்தில் இந்த கருத்தினை புகுத்த வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் மக்கள் இதனை பின்பற்றி நம்முடைய சமுதாயம், எதிர்கால சமுதாயம் சிறப்படைய வேண்டும் என்று இன்றைய காலகட்டத்தில் நாம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்ள முற்பட வேண்டும். அது நம்முடைய கடமை.
1: திருக்குறளில் வந்து சொல்லியிருக்காங்களா மேம் சுற்றுச்சூழல் பற்றி? அது உங்களுக்கு இப்போ அது நினைவு?
0: தூய்மை பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. அதாவது உள்ள தூய்மை, புற தூய்மை, அகத்தூய்மை என்று சொல்லுகின்ற பொழுது புற தூய்மை அப்படின்னு சொல்லும்போது உடல் தூய்மை மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்துமே தான். ஒரு வீட்டிற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வீட்டை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதுபோல கிராம மக்கள், நகரத்தார், நாட்டு மக்கள், உலக மக்கள் என்று விரிந்து கொண்டே அது செல்லும். ஆகவே தனி மனிதனுடைய அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் இவை மட்டுமன்றி தான் வாழக்கூடிய பகுதியும் தூய்மையாக வைத்துக் கொள்கின்ற பொழுது சூழல் சிறப்பாக அமையும் என்றே நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இப்போ வந்து நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த காலத்தில் வந்து மக்கள் சுற்றுச்சூழலை வந்து எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த காலகட்டத்தை கொண்டு இன்றைக்கி வந்து இதை நம்ம அதையே வந்து நம்ம மறுபடியும் ஒரு ரிப்பீட் பண்ணி நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பு முடியும் அப்படின்னா என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து
0: முடியும்? அது எப்படினா, முதல்ல வந்து இளைய தலைமுறை குழந்தைங்க, இன்றைய குழந்தைகள் தான் நாளைய நாட்டினுடைய வருங்கால தலைவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் எல்லா வகையிலும் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனத்திலே விதைக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் என்ன? இன்று ஓசோன்லலாம் வந்துட்டு ஒரு பெரிய துளையெல்லாம் வந்து உலகமே ஒரு துன்பமயமான சூழ்நிலைக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது. இப்போ நீர்நிலைகளுடைய பாதுகாப்பு, அதற்கடுத்து காற்று மாசுபடக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் எப்படி உருவாகுது, அதை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம்? ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருக்கிறது கூட அபூர்வமாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் ரெண்டு வண்டிகள் இருக்குது. இந்த காற்று மாசுபடுறதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்குது. காற்று மாசடைந்து அதுக்கு நீர்நிலைகள் மாசடைகிறதுக்கு நிறைய வந்து இப்போ வந்து தொழிற்சாலைகள்லாம் உருவாயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர்லாம் இந்த நீரோடையிலையும் ஆறுலையும் குளத்துலலாம் வந்து கலக்குது. அதை சாப்பிட்றப்போ மனிதர்களோட உடல்நிலை பாதிக்கப்படுது. இப்படி எல்லா வகையான காரணிகளும் இன்று மாசுபட்டு காணப்படுவதால் மனித உயிர்கள் சேதாரம் அடைகின்றது. ஆகவே இது போன்ற நிலை எதிர்காலத்திற்கு வரக்கூடாது என்று சொன்னால் இன்றைய இளம் தலைமுறையின் உள்ளத்திலே நாம் இந்த கருத்துக்களை பதிக்க வேண்டும். பாடநூல்கள் வாயிலாக, கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள் வாயிலாக பரப்பலாம். அதுபோலவே வீடுகளுக்கு சென்று இல்லத்தலைவர்கள் எடுத்தல் இந்த கருத்துக்களை எடுத்து கூறலாம். சமூக விழிப்பாளர்கள் சில கூட்டங்களை எல்லாம் நடத்தி இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஓரளவு நமக்கு பயன் கிடைக்கும்.
1: இப்போ அந்த காலகட்டத்தில் எழுதின இலக்கிய நூல்களெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு சுற்றுச்சூழலை வர்ணிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கையை வர்ணிக்கும் போது அந்த நம்ம அதை காட்சிப்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: இன்று இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் அந்த காலகட்டத்துக்கும் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்?
0: வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா அப்போல்லாம் பச்சை பசையில் இருந்திருக்கும். எங்கே நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஏன்னா சுற்றுச்சூழல் நல்லா வந்து தூய்மையே இருக்குது, நல்ல காற்று, நல்ல தண்ணி. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க. அப்போ நிச்சயமாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல்னு சொல்லி தான் இருந்திருக்கும். அந்த விவசாயம் வந்துட்டு ரொம்ப சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருந்திருக்கும். அங்கே வந்துட்டு நமக்கு தேவையற்ற அந்த பூச்சி கொல்லி மருந்துகளெல்லாம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். சாதாரண இயற்கை உரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இதுக்கு மாறுபட்ட நிலை தான் நமக்கு காணப்படுது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதில் வந்துட்டு ரசாயனம் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நீர்நிலைகள்லாம் எப்படியெல்லாம் மாசுபடுதுன்னு பார்க்குறோம், காற்று மாசு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பச்சை மரங்களை பார்க்குறதே இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது. எல்லாம் மரங்களெல்லாம் வெட்டிட்டாங்க. நிறைய கட்டடங்கள் தோன்றியதன் வாயிலாக இன்றைக்கி வந்துட்டு காற்று மட்டுமல்ல உலகமே மாசுபட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக

0: அது குழந்தைகள் இளைஞர்கள் கையிலே இருக்கின்றது. அதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: அருமையாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ இலக்கிய

நலம் தரும் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினாங்க. அந்த நூலுக்கு வந்துட்டு நம்மளுடைய அரசு கூட சிறப்பான ஒரு பரிசெல்லாம் அளித்தாங்க. நலம் தரும் நாட்டு வைத்தியம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் போய் டாக்டர்ஸ்ட்டே போகிறதே கிடையாது, வீட்லேயே வைத்தியம் பண்ணி தருவாங்க. சின்ன சின்னதாக வந்து ஒரு சீரகம் அரைச்சி கொடுக்கறது, வெத்தலையில் வந்து 10 போட்டு விடுறது, இல்லை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப முடியலனாக்கா கொஞ்சம் இது வேப்பிலையெல்லாம் அரைச்சி போட்டு விடுறது, அந்த மாதிரி. அப்போ அது உடனே கேட்கக்கூடியதாக இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பாதுகாக்குது. அதோடைய பலன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குமே தவிர, நம்ம ஒரு ஆங்கில மருத்துவத்தில் தரக்கூடிய மருந்து சாப்பிட்ட உடனே சீராகிற மாதிரி இருக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும், இப்படியும் நம்ம நாட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, பல நாடுகள் நம்ம பழந்தமிழ் நூல்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குணங்களை நன்றாக உணர்ந்து கொண்டதால் அந்த மருந்துகளையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், நாம் அதை விட்டுடும். ஆனால் அவர்கள் நம்முடைய மருத்துவ முறைகளை பின்பற்றி நலமாக வாழ்ந்து கொண்டிருக்க, நாமே நம்முடைய முன்னோர்கள் தயாரித்து தந்திருக்கக்கூடிய இவற்றை பின்பற்றாமல் எங்கெங்கேயோ சென்று தேவையில்லாத தேவையற்ற நோய்களையெல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இது வந்து தவிர்க்கப்பட

பலம் தரும் நாட்டு வைத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினாங்க. அந்த நூலுக்கு வந்துட்டு நம்மளுடைய அரசு கூட சிறப்பான ஒரு பரிசெல்லாம் அளித்தாங்க. நலம் தரும் நாட்டு வைத்தியம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் போய் டாக்டர்ஸ்ட்டே போகிறதே கிடையாது, வீட்லேயே வைத்தியம் பண்ணி தருவாங்க. சின்ன சின்னதாக வந்து ஒரு சீரகம் அரைச்சி கொடுக்கறது, வெத்தலையில் வந்து பத்து போட்டு விடுறது, இல்லை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப முடியலனாக்கா கொஞ்சம் இது வேப்பிலையெல்லாம் அரைச்சி போட்டு விடுறது அந்த மாதிரி. அப்போ அது உடனே கேட்கக்கூடியதாக இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் பாதுகாக்குது. அதோடைய பலன் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குமே தவிர, நம்ம ஒரு ஆங்கில மருத்துவத்தை தரக்கூடிய மருந்து சாப்பிட்ட உடனே சீராகிற மாதிரி இருக்காது. அப்போ நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும், இப்படியும் நம்ம நாட்டில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகள் நம்ம பழந்தமிழ் நூல்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவ குணங்களை நன்றாக உணர்ந்து கொண்டதால் அந்த மருந்துகளையெல்லாம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள், நாம் அதை விட்டுடும். ஆனால் அவர்கள் நம்முடைய மருத்துவ முறைகளை பின்பற்றி நலமாக வாழ்ந்து கொண்டிருக்க, நாமே நம்முடைய முன்னோர்கள் தயாரித்து தந்திருக்கக்கூடிய இவற்றை பின்பற்றாமல் எங்கெங்கேயோ சென்று தேவையில்லாத தேவையற்ற நோய்களையெல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்றோம். இது வந்து தவிர்க்கப்படக்கூடிய

அருமையான பாடலை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு இன்றைய தலைமுறையில் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இலக்கிய மருத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து வியக்கக்கூடியதா தான் இருக்கு இல்லைங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து, அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்குன்னு சொல்கிறத விட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட இயற்கை மருத்துவம் தான் வந்து முதல் ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நோய் எல்லாம்

0: நிறைய பேர் இருக்காங்க. நகர்ப்புற பக்கத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம நூலை படித்து தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இன்றைக்கி இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் பாட்டியோட பாட்டி அப்புறம் எங்கள் அம்மா, இப்போ நான் எங்கள் வீட்லேயே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று, இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கேஸ்ட்ரிக் ஆகிற மாதிரி இருக்குனாங்க. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஜீரகத்தை எடுத்து லேசாக வறுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு கால் டம்ளர் கொடுத்த உடனே கொஞ்சம் ஏப்பம் வரும், அவ்வளோதான், கேஸ்ட்ரிக் முடிஞ்சு போச்சு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துட்டு கண்ணார பார்த்து அவங்க காதார கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சிட்டாங்கன்னா, இப்போ எல்லாருமே படித்தவங்களாம் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு கூட படிக்காதவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் கற்றவர்களாகவே இருக்காங்க. அப்போ அந்த கேட்பு வழி செய்தியே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கிறதோ, இல்லை காசு கொடுத்து ஒரு புக்கு போய் தேடி பார்த்து வாங்கி அதை படித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதோ இல்லாமல், அவங்க வந்து கேட்பு வழி செய்தியாகவே நிச்சயமாக வந்து பண்ண முடியுது. அப்படி பண்ணுறப்போ நம்மளுடைய பழமையான வைத்தியம் நிச்சயமாக வேகமாக பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. இப்போ மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய விதமான கோச்சிங்கெல்லாம் இருக்குது. அதாவது அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரியெல்லாம் நிறையா ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இன்னொரு செயலை செய்கிறது, அதே மாதிரி இப்போ அது இந்த கணக்கு வந்து சீக்கிரமாக வேகமாக போடக்கூடிய திறன்கள் அப்படின்ற மாதிரி இந்த மாணவர்களுக்கு வந்து அவங்க வந்து நார்மலாக படிக்கிறத விட நிறைய விதமான கல்விகள் வந்து இன்றைக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த இலக்கிய நூல்களில் மாணவர்களோட அந்த சிந்தனை திறன், அதே மாதிரி அவங்களுடைய கல்வியில வந்து அவங்க எப்படி எல்லாம் கற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்த நூல்கள் எல்லாம் இருந்திருக்குங்களா?
0: அது நிறைய இருந்தது. அதாவது இப்போ என்னுடைய மாணவர்களுடைய சிந்தனை திறனையே அதிகமாக வளர்க்க வேண்டும், சிந்தனை திறன் வந்து மேலோட்டமாக இல்லாமல் அடிமனத்தின் ஆழத்திலிருந்து எழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எப்பொழுதுமே நான் போதிக்கிறது உண்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பாடல்களை நாம் போதிக்கின்ற பொழுது அந்த உவமை, உருவகம் இவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது, ஓ இப்படி இருக்கா, இந்த உருவகம் இப்படி சொன்னால் மதிமுகம் அப்படிங்கிறத, மதிமுகம் ஒரு சந்திரனை போன்ற முகம், மதி மதினா சந்திரன், முகம் சந்திரன் போன்ற முகம் அப்படின்னு சொல்லாமல் மதிமுகம் அப்படின்னு சொல்லப்போ உள்ளுக்கு வந்து அந்த போன்ற அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து தூக்கி வருது, மறைஞ்சு வருது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சொல் விளையாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு லெட்டர் எடுத்துக்கிறது, அதில் வேறு வேறு, அதேமாரி ஒரு பொருள் தரும் இரு சொற்கள், இரு பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல் விளையாட்டுகளை வந்துட்டு பயன்படுத்துறது உண்டு. உவமை மூலமாகவும் உருவகம் மூலமாகவும் சொல் விளையாட்டுகள் மூலமாகவும் மொழி ஆற்றலை மாணவர்கள் மனத்திலே அதிகப்படுத்துகின்ற பொழுது சிந்தனை திறன் மேற்படுவதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தர்க்க ரீதியான சிந்தனைகள் அவங்க மனசில் எப்போ வளருது, அது எப்படி ஆகுதுன்னு சொல்லி நான் பார்க்கும்போது நிறைய கவிதைகள் அவங்கள வந்து நான் எழுத வச்சுருக்கேன். இப்போ கவிதை அப்படிங்கிறப்போ ஒருத்தர் கட்டாயப்படுத்தி எழுத வைக்க முடியாது, ஒரு கற்பனை ஆற்றல் கற்பனை திறன் அவங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ அந்த கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் உருவாக்குகின்ற பொழுது மெல்ல மெல்ல அவர்களுக்கு அந்த கவிதை எழுதக்கூடிய ஒரு தன்மை அவர்களாகவே உருவாக்கி கொள்ள முடிகின்றது. இந்த கவிதை எழுதக்கூடியவர்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள், கவித்துவம் நிறைந்த ஒரு கற்பனை ஆற்றலை அவர்கள் தாங்களே வளர்த்துக்கொள்வார்கள். இப்போ ஒரு மேகம் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மேகம் நகரத்தை பார்க்கும்போது ஒரு ஓவியர் வந்து அழகாக வரைவார். ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதுறாருனா இன்னொரு கவிஞர் அதை பார்த்து அதை இன்னொரு விதமாக எழுதுவார். கற்பனை ஆற்றல் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்க. இப்போ இது மாதிரியான அந்த சிந்தனை திறன் நம்முடைய வளர்க்கக்கூடிய அந்த சிந்தனை திறன் வளர்க்கக்கூடிய பாடல்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே மிகுதியாக காணப்படுகின்றது. இப்போது என்னுடைய வகுப்பறையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா உரைநடை பகுதிகளை நல்லா வாய்விட்டு நான் படிப்பேன், உச்சரிப்பு பிழை இல்லாமல் அந்த குழந்தைங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து அவங்கள படிக்க வைப்பேன், அவங்கள படிக்கிறப்ப எங்கேயா உச்சரிப்பு பிழை வந்துனாக்கா அதை வந்து நான் சரி பண்ணுவேன். உச்சரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி வந்து சரிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஏழை கிழவர் வியாழக்கிழமை வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்தார், அந்த அழகரத்துக்காக வேண்டி அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது மீதி இருக்கக்கூடிய தவறுகளும் கூட அங்கே வந்து திருத்தப்பட்டது. உரைநடை பகுதி அப்படி என்று சொன்னால் செய்யுள் பகுதி இசையோடு நான் பாடுவது வழக்கம், எல்லா பாடல்களையும் நான் வந்து இசையோடு பாடி தான் நடத்துறது, அந்த மாணவர்களும் பாடுவாங்க. இதில் என்ன சில பேர் கொஞ்சம் அப்படி கூச்சப்பட்டுப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறதுனாக்கா நீங்கள் வந்து கூச்சப்பட்டு அப்படி நிற்கிறதுனால யாருக்கும் வந்து பரிசு இல்லாமல் போகிறது.

0: நல்லா பாடுறவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க போகிறதும் இல்லை. நம்ம கற்பனை ஆற்றல் சிந்தனை திறன் வந்து வளர்க்கணும், வாய்விட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட வைக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வினாக்கள் வினாக்கள் எப்படி கேட்பாங்கனாக்கா, அடி மாறாமல் எழுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போது இவங்களுக்கு ஒரு அடி மறந்துருச்சுன்னா கூட அவன் மனசுக்குள்ளே எக்ஸாம் எழுதுறது, மனசுக்குள்ளே பாடல் போது அந்த முழு மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இது கிடச்சது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு துணை பாடத்தை நாடகமாக வகுப்பறையில் நடித்து காட்டியிருக்கோம், டீச்சரே நடிக்கிறாங்க நம்ம என்ன நடிக்காமல், நாமும் நடிப்போம்னு சொல்லி பசங்க என்னோடய வந்து நடிப்பாங்க. அது வந்துட்டு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி, அப்போ ஒரு நாடகத்தை வந்து வகுப்பறையில் நாடகமாக நடித்து காட்டுகின்ற பொழுது அந்த மாணவர் சிந்தனை திறன், இது மாதிரி இன்னொரு நாடகம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறப்போ அடுத்த ரெண்டு வாரத்தில் அவங்க எழுதிட்டு வருவாங்க. கருத்து வேணால் இப்படி இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டு வாங்கன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதிட்டு வருவாங்க. அப்போது அந்த தேர்வறையில் அவங்களுக்கு அந்த நாடகம் பற்றிய மூன்று வகையான வினாக்களில் ஏதேனும் ஒரு விடை மறந்து போனாலும் கூட அந்த வகுப்பறையில் அன்று நடந்த அந்த நாடக நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும். நிச்சயமாக அவங்க வந்து 10 மதிப்பெண்கள் ஒரு 9 மதிப்பெண்ணாச்சும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்போது இது மாதிரி கருத்தரங்குகள் நடத்துறது உண்டு. நாங்கள் அவனுடைய சிந்தனை திறன் வளர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு தலைப்பு முதல் நாளே கொடுத்துட்டு நீங்கள் நல்லா வந்து தயாரிச்சுட்டு நாளைக்கு வந்து கருத்தரங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்க ரொம்ப வந்து சந்தோஷத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இதனால் அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் மெல்ல மெல்ல மேலேறி கொண்டு வருவதை என்னால் உணர முடிந்தது. ஆகவே தமிழ் இலக்கிய பாடல்கள் நிறைய நிறைய சிந்தனை மிக்க மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் இலக்கியத்தை கற்பிக்கும் போது அவங்களை வந்து ஒரு கலைஞர்களாகவும் உருவாக்க முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்.
1: இப்ப அடுத்ததை பார்க்கும்போது, இப்ப இன்றைய இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலும் இந்த தமிழ் இலக்கியம் வந்து முக்கியத்துவம் வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த முக்கியத்துவத்தை வந்து அப்படியே இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம்.
2: ஆமா, இது வந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு என்னென்னவோ வருது, மாணவர்கள் இளைஞர்களுடைய பார்வை வேற எங்கெல்லாமோ போகுது, சிந்தனை வேற எங்கேயோ போகுது. இருந்தாலும் கூட நம்முடைய இலக்கியம், தமிழ் இலக்கியம், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம் இன்று மட்டுமல்ல என்றுமே அது இளமையோடு தான் இருக்க போகின்றது. அதற்கு சில காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழில்நுட்பமெல்லாம் நிறைய வளர்ந்து வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்துட்டு மனிதனுடைய ஆற்றலை காட்டிலும் தொழில்நுட்பம் மிகுந்து காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு, துயரம், தியாகம், இது போன்ற இந்த பண்புகளெல்லாம் வந்து மாறாமே இருக்குது. தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து வந்திருக்கு. இது மனித மனங்கள், குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்களுடைய எண்ணங்களும் அவரோட நோக்கங்களும் வேறு விதமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, துயரம், மகிழ்ச்சி, தியாகம், இது போன்ற எண்ணங்கள் மாறாமல் இருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். அந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய கருத்துக்கள், சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்ணினுடைய துயரம் அங்கு காட்டப்படுகின்றது. திருக்குறளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது உலகத்திலே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வகையான கருத்துக்களையும் அது கொண்டிருக்கின்றது. கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையாக எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்திலே கற்பு நிலையோடு எப்படி வாழ வேண்டும், சகோதரர்கள் எப்படி அன்போடு வாழ்க்கை நடத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்படி வாழ வேண்டும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடிய தன்மை என்ன என்ற கருத்துக்களையெல்லாம் நம்முடைய கம்ப ராமாயணம் காட்டுகின்றது. அதுபோலவே மிகுந்து இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய நூல்களை எல்லாம் படிக்கின்ற பொழுது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் கொண்டதாகவும் வழிநடத்தக்கூடியதாகவும் இருப்பதால் அவற்றை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுடைய உள்ளத்தில் அவர்களையும் அறியாமல் இதயத்தினுடைய ஒரு ஓரத்திலே இந்த நட்பண்புகள் மிகுந்து இருப்பதால் தான், அது ஆழமாக அவர்களையும் அறியாமல் பதிந்திருப்பதால் தான் இந்த தொழில்நுட்ப காலத்திலும் நம்முடைய தமிழ் பண்பாடு மாறாமல் இருக்கின்றது என்பதில் நான் பெருமை அடைகின்றேன்.
1: நிச்சயமா.

0: இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இலக்கியத்தை நீங்கள் முதலே சொன்னீங்க, தமிழை வந்து கற்பிக்கும் போது எந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமாக கற்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பள்ளியில் கல்லூரிகளில் வந்து இப்போ இந்த தமிழ் இலக்கியத்தை வந்து எவ்வாறெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் மேம்?
1: பண்ணலாம் மேம், நிறைய பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பள்ளி கூடத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன முறை தான், இப்போ வந்து நாடகமாக நடிக்கிறது, செய்யுள் வழியாக பாடம் நடத்துறது, அதுக்கப்புறம் நாடகமாக நடத்துறது இந்த துணை பாடத்தெல்லாம், அதுக்கப்புறம் கருத்தரங்குகள், நிறைய வந்து இலக்கிய மன்றங்கள் நடத்துறது, இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பாடத்தை படிச்சுட்டு அது பாடமாக அவங்களுடைய மனசுக்குள்ளே போட்டு அப்படியே அழுத்தி திணிக்காமல் ஒரு கதை மாதிரி அவங்க வந்து விரும்பி ஏற்றுக்கிற மாதிரி அது இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் லெவலில் இந்த மாதிரி பண்ணலாம். மாணவர்களுக்கு கல்லூரி அளவில் வந்துட்டு இன்றைக்கி நிறையா வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பண்ணுறாங்க, யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மெத்தடில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஸர்ஸுக்கு அவங்க வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த முறையெல்லாம் வந்து போகும்போது கண்டிப்பாக மாணவர்கள் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இப்போ ஒரு டாபிக் நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அந்த தலைப்பை வச்சு நீ ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வா, ஒரு 15 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் சொன்னீங்கனாக்கா அவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு சிந்தனை சக்தியோடு செயல்பட்டு நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொண்டு வர்றாங்க. காலேஜுக்கெல்லாம் நான் போகிறப்போ பார்த்துருக்கேன், பசங்க வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. இன்றைய தலைமுறையை வெறுமனே வந்துட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 100க்கு ஒரு 50 பசங்க அப்படி இருந்தாலும் ஒரு 50 பேர் வந்து இப்படியும் இருக்கிறாங்க. அதில் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஊட்டி அரசு கலை கல்லூரியிலேயும் நிறைய பேரை வந்துட்டு இப்போ நான் பார்த்து பாராட்டிகிட்ருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இன்னும் வந்துட்டு நம்மளுடைய இந்த தமிழ் இலக்கியத்தினுடைய கருத்துக்கள் மாணவர்களுக்கு போய் சேருவதற்கான வழிமுறைகளை நம்முடைய அரசு இன்னும் அதிகமாக செய்யும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.
0: நிச்சயமாக இப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக அறிவு அப்படின்றது, இந்த சோஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சமூக ஊடகங்களாக மாறிட்டுருக்கு. இந்த சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லும் போது சமூக வந்து அறிவியலுக்காக நம்ம வந்து போகிறோமா, இல்லை சமூகத்திற்கு ஒத்துழைக்கிறதுக்காக நம்ம அந்த அறிவை பயன்படுத்துகிறோமான்றது ஒரு ஐயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சமூக அறிவை பற்றி சங்க இலக்கியங்கள் வந்து என்ன சொல்லுது மேம்?
1: சங்க இலக்கியங்கள் சமூக அறிவு பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம சாதி வேறுபாடு நிறையா வந்துட்டு இந்த காலத்தில் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, முற்காலத்தில் அதிகமாக இருந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தில் சாதி பற்றி வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப வேறுபடுத்தியெல்லாம் பேசவே கிடையாது. சாதி ஒற்றுமை பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம், போர், காதல் பற்றிய நேர்மையான பதிவுகள் அங்கே இருக்குது. எதிர்மறையான பதிவுகள் எங்கேயும் கிடையாது. நேர்மையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்குது. இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தாலே போதும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்கு அது ஒரு வரலாற்று தீர்வாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து 21ஆம் நூற்றாண்டெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் கூட ஜாதி மத மோதல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாக்கா நம்ம 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழ் இலக்கிய நூல்களையெல்லாம் படித்து ஏதேனும் ஒரு இரு கருத்துக்களை ஆகிலும் பின்பற்றினால் கூட போதுமானது, இன்றைய சமூக பிரச்சனைகள் நிச்சயமாக முற்றுப்பெறும். அப்படிப்பட்ட கருத்துக்கள் அங்கு காணப்படுகின்றது.
0: நிச்சயமாக இப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சங்க இலக்கியம் காலங்களில் பெண்களுக்கு வந்து நிலை வந்து எப்படி இருந்தது, அவங்களுக்கு அப்போ வந்து முன்னேற்றத்திற்காக ஏதாவது வழிவகை அந்த மாதிரி காணப்படுதுங்களா இலக்கிய நூல்களில்?
1: ரொம்ப அருமையாக கேட்டீங்க. நாமும் ஒரு பெண் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால பெண்ணாக பிறந்ததுலேயே நான் பெருமையடையிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா முற்பெரும் காலத்திலேயே பெண்கள் மிகச்சிறந்து விளங்கினார்கள். கல்வி, அறிவு, ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் எல்லாவற்றிலுமே பெண்கள் சிறந்திருந்தார்கள். நம்முடைய ஔவையார், காக்கை பாடினியார் போன்ற பெண்பார் புலவர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே எண்ணற்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள் இன்றைய காலகட்டத்திற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு கல்வி திறம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இடைப்பட்ட காலம்தான் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அந்த காலத்தை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்திருக்கக்கூடிய காலத்திலே நம்முடைய பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்களாம் தோன்றி பெண்களுக்கு கல்வி அவசியம் என்றார்கள். இன்று பெண்கள் ஆண்களை காட்டிலும் ஒருபடி முன்னேற்றம் அடைந்து மேலே மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த தமிழ் இலக்கிய நூல்கள் எல்லாம் தாய்மை, தியாகம், துணிவு, வீரம், சமரசம் போன்ற கருத்துக்களை கொண்டவர்களாக அந்த பெண்களெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இருவேறு அரசர்களுக்கு இடையிலே போர் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூது செல்லென்று சமரசம் செய்திருக்கக்கூடிய பெண்பாற்புலவர்களும் இருந்திருக்காங்க.

0: நீங்க ரெண்டு பேரும் இப்படி போர் சொன்னீங்க, இவ்வளவு உயிர்கள் எல்லாம் பலியாகும், வேண்டாம் போரை நிறுத்துங்கன்னு சொல்லி போரை நிறுத்திய பெண்பாற்புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அரசர்களே பெண்களுக்கு அந்த காலத்தில், அதுவும் பெண்பாற்புலவர்களுக்கு அந்த காலத்தில் அந்த அளவிற்கு ஒரு தகுதியை தந்திருக்கின்றார்கள், ஒரு சிறப்பை தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த காலத்தில் மட்டுமல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே பெண்களுக்கு பெருமை தரப்பட்டிருந்தது. பெண்களும் சிறந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறக்கூடிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாகின்றது.
1: நிச்சயமாக இப்போ பெண்கள் வந்து முன்னேறணும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நிறையா முயற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இலக்கிய நூல்களோட குறிப்புகளை பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்காமல் நேச்சுரலாகவே அவங்க வந்துட்டு பெரிய இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்றது நீங்கள் ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த உலக அளவில் தமிழோட இலக்கியத்தை வந்து அதோட முக்கியத்துவத்தை பரப்புவதற்கான என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இல்லை, பரப்புறதுக்கு நாம் முயற்சி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போவே ஏற்கனவே உலகளாக பறந்துப்பட்ட ஒரு மொழியாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் அதனோடு நாம் நிறுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதனை இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் பரப்புவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டியது முக்கியத்துவம் தான். இதில் வந்து நல்ல நூல்களையெல்லாம் மொழிபெயர்க்கலாம். நிறைய நூல்கள் இருக்குது நம்ம தமிழ் இயக்கத்தில். இந்த தமிழ் இலக்கிய நூல்களை எல்லாம் மொழிபெயர்க்கக்கூடிய நிலையில் அதிகமாக ஆர்வமும் வேகமும் காட்ட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த யூடியூப் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் கருத்துக்களை வந்து பரப்ப முடியுமோ அதை பரப்பலாம். அப்புறம் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டிஸ் இந்த பாட நூல்களில் வந்து அதிகப்படியான பாடங்களை வந்து நம்ம சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று நிறைய கருத்தரங்குகள், பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள் இவற்றுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யலாம். தமிழ் அறிஞர்களை கூட்டி வைத்து நம்முடைய இளைய தலைமுறை அவர்களுக்கு உள்ளே நிச்சயமாக நல்ல கருத்துக்களை, வெளிநாட்டில் வாழக்கூடிய அந்த நிறைய வந்து திறனாய்வு மாணவர்களை உருவாக்கி அதன் மூலமாக அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு நாம் தருகின்ற பொழுது இது போன்ற ஒரு நிலையில் நிச்சயமாக நாம் மேலும் அதிகப்படியான கருத்துக்களை பெற முடியும், நல்ல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமாக. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதிர்கால தலைமுறைக்கு இந்த தமிழ் இலக்கியத்தோட மதிப்பை வந்து எப்படியெல்லாம் வந்து கொண்டு சேர்க்கலாம், நீங்கள் அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பாடத்திட்டங்களில் சேர்க்கலாம் அந்த மாதிரி. இன்னும் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து அந்த இலக்கியத்தோட அந்த முக்கியத்துவத்தை எப்படி கொண்டு சேர்க்கலாம் அதை
0: பற்றி? இதுவும் இந்த இன்றைய மாணவர்களுடைய நிலை தான் நாளைய தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்களுடைய மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம் வந்துட்டு முன்னேற போகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது எளிய மொழிகள் ரொம்ப வந்துட்டு நம்ம இலக்கியமாக அப்படிங்கிறமில்ல எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோஸு, அப்படி சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸு, இந்த வீடியோஸு, அப்புறம் வந்துட்டு ஜெமிஃபிகேஷன், இதன் மூலமாக வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த இளையவர்கள் வந்து இதனால் ஈர்க்கப்படுவாங்க. இன்றைக்கி சினிமா ட்ராமான்னு சொல்லி போயிருக்கிறதுக்கெல்லாம் அடித்தளம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொழில்நுட்பம் தான் இன்றைக்கி அவங்கள வந்து ஒரு எல்லையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அப்போ நாமும் அதே மெத்தடை பின்பற்றி அந்த குழந்தைங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாக்கா கட்டாயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் இப்படி நம்ம வந்து அவங்கள வந்து பண்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரப்போ நீ கட்டாயமாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க மேலே திணிக்கவே கூடாது, அது அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு உண்டாக்கிடும். அப்படி இல்லாமல் அவங்களும் அதை ஏற்றுக்கிற மாதிரி மென்மையாக நம்ம வந்து சொல்லும் போது ஒரு அனுபவமாக அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. நிச்சயமாக அவங்க மூலமாக நமக்கு இன்னும் பல நிகழ்வுகள் கிடைக்கும்.
1: நிச்சயமாக மேம், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த தமிழ் இலக்கியம் அப்படின்றதோட சிறப்புகள், அது வந்து எந்த அளவுக்கு ஒரு பழமை மிக்கதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு அதோட ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அது எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பங்கு வகிக்குது அப்படின்றது, அதுவும் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது வந்து அன்றாடம் வாழ்க்கையில் கூட எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்காக நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி மேம்.
0: நன்றி.
2: இன்றைய தலைமுறையில் தமிழ் இலக்கியத்தின் பங்கு குறித்து கல்வியாளர், மனநல ஆசிரியர் மற்றும் சொற்பொழிவாளர் சி அமுதவள்ளி அவர்களுடன் நீர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.
3: நிலையத்தில் நேரம் 4:03, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நேயர்களே, எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம விடுகதைகளை தான் எடுக்க போறோம். இன்னைக்கு விடுகதைகள் நாங்க கேட்க போறோம். அதுக்கு நீங்க உங்களுடைய பதிலெல்லாம் சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடுகதைகள் நாம கேட்க போறோம். நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். 9344-9010-18 8300-0019-18 தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னாக்கா 0423 இந்த இணைப்பு எண்ணோட 2966-7781 இந்த எண்களில் ஏதாச்சும் ஒரு எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் கேட்குற விடுகதைக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை சொல்லலாம்.
1: ஜாலியாக பாடலையும் கேட்டு ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா?
0: கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் போகிறதுக்கு முன்னாடி அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஜப்ராஜ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விடுகதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கோம். நம்ம கூட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, காலர் லைனில் இருந்தாங்க, அவங்க லைனில் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நிறைய விடுகதைகள்லாம் வச்சுருக்கோம். நேயர்கள் வந்து நம்மளோட வரப்போகிறாங்க, நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாங்க.
1: கண்டிப்பாக நேயர்கள் வந்து வந்தாங்கன்னா தான் நம்ம கேள்வி கேட்கலாம். அதனால் நேயர்கள் கண்டிப்பாக வரணும். தயார் நிலையில் ஒரு நேயர் வந்து தொலைபேசியில் லைனில் இருந்தார், இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்க?
0: கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஸோ ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜபராஜ், எத்தனை தரம் சுற்றினாலும் தலையே சுத்தாது, சரிங்களா? நீங்கள் நின்றுட்டு 1000 தடவை சுற்றினாலும் சரி, எத்தனை தடவை சுற்றினாலும் தலையே சுத்தாது, அது என்ன?
1: எத்தனை தடவை சுற்றினாலும் தலையே சுத்தாது, அது கொஞ்சம் வேகமாக சுத்துமா ஸ்லோவாக சுத்துமா?
0: அது உங்களோட, நீங்கள் எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அதை பொறுத்து.
1: அதை பொறுத்து இருக்குது. ஆனால் அது வந்து எனக்கு இந்த நேரத்தில் வரும்போது அப்படியே ரொம்ப புழுக்கமாக இருக்குது, அதனால ஃபேன் தான் ஞாபகம் வருது.
0: ஆமாங்க, இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் தான். ஸோ எத்தனை தடவை சுற்றிக்கிட்டே இருந்தாலும் ஃபேனுக்கு மட்டும் தலையே சுற்றாது. இதே நம்ம சுற்றிட்டு இருந்தோம்னு வைங்க, 10 தடவை சுற்றினா 11 தடவை நாம கீழே விழுந்து போயிடுவோம்.
1: கண்டிப்பா.
0: ஸோ இதற்கான சரியான விடை மின் விசிறி.
1: மின் விசிறி அப்படின்றது சரியான விடை.
0: ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா காலர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்ம காலரோட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன எண்ணில் நம்மளோட தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நேயர்களுக்கு சொல்லிடலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9344901018, 8300019108.
1: கால் பண்ணுங்க, விட சொல்லுங்க, பாட்டை கேளுங்க.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்களே, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நாம இப்போ பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு விடுகதைகள் கேட்டுட்டு இருக்கோம். விடுகதைகள் சொல்றதுக்காக நம்ம காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான விடுகதை இன்னைக்கு
2: விடுகதை சொல்லவா?
1: சொல்லுங்க.
2: இப்போ உங்களுடைய, அதாவது சாதாரணமா நம்ம இது உணவு சார்ந்த விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம். பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்?
0: இன்னொரு முறை இந்த விடுகதைய சொல்லுங்க நீங்க.
1: பூவோடு பிறந்து நாவோடு கலந்து,
2: நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை.
1: இல்ல, பூவோடு கலந்து, நாவோடு கலந்து, உணவோடு கலந்து,
2: ஆன்சர் தெரிஞ்சா?
0: ஓகே ஜெபராஜ், நீங்க விடுகதை சொல்லுங்க, அவங்க விடை சொல்லுவாங்க. இன்னொரு தடவை விடுகதை பண்ணீங்க.
2: பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான், இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம், சுவையாவான் அப்படின்னு கூட சொல்லலாம். பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார்?
0: இதோடைய விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் நீங்க? அப்படிங்களா, சரிங்க.
1: வேப்பம்பூ வந்து கசப்பா இருக்கும், ஆனா நீங்க சுவையா இருக்கும் அப்படிங்கறீங்க.
0: சோ ஓகே ஓகேங்க ஓகேங்க, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த காலர் இதுக்கான விடை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். நன்றி. ஓகே நேர்களே, இந்த விடுகதையை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படிங்கறத நாம ஒரு பாட்டுல தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8.

0: இல்லை எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்ருக்கோம். பாடலுக்கு முன்னால் நம்ம கேட்டிருந்தோம் ஒரு கேள்வி, அழகான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். பூவோடு பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் அதற்கான சரியான விடை சொல்கிறதுக்கு நேயர் ஒருத்தர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். என்னோட நான் சொன்னது தெளிவாக கேட்டுதுங்களா? ஜெயலட்சுமி அவர் கரெக்டான சுவையான தேன் அப்படின்னு உங்க முகம் அப்படியே இப்ப கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
2: கண்டிப்பா அடுத்த கேள்விக்கு போயிடலாம்.
0: அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சம்மர் சீசன் தான். சம்மர் சீசனில் நம்ம நிறையா, அதாவது அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். அதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்குள் கண் வைத்திருப்பவன் யார், கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான், அவன் யார்?
2: ஓகே, ஜெயராஜ் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: நல்லா இருக்கும்.
3: மகிழ்ச்சி, நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க. இன்னொரு கேள்வி சொல்லுங்க.
2: ஓகேங்க, ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களுக்கான விடுகதையை நம்ம ஜெயராஜ் சொல்ல போறாங்க, கேளுங்க. அதற்கான விடை என்னங்கறதை சொல்லுங்க.
0: தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும் தான், அவன் யார்? எல்லாருமே சொல்ல போனா எல்லாருமே அதை விரும்புவாங்க.
2: சந்திரசேகர் பார்க்கலாம், அடுத்த காலர் நமக்கு சரியான விடை சொல்றாங்களான்னு பார்க்கலாம். தொடர்பு கொண்டதற்கு நன்றி. நன்றி.
0: தொடர்ந்து நம்ம அடுத்த காலர்கிட்ட நம்ம கேட்கலாம். அடுத்த காலர் லைனில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலட்சுமி
2: அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். அன்பறிவாளரை எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டு எங்கள் வீட்டை வந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. கேள்வி சொல்லுங்க ஐயா.
0: அதாவது தலைக்குள் கண் வைத்திருப்பவன் யார், இவன் மட்டும்தான், அவன் யார்? இளனியா? நான் இளனின்னு சொல்றேன், கரெக்டா?
4: இல்ல இல்ல, தேங்க
0: இல்ல தேங்கான்னு சொல்றீங்க. சரி, நீங்க சொன்னதும் அது தவறான
4: விடைதான்.
0: தலைக்குள் கண் வைத்திருப்பவன், தலைக்குள் கண் வைத்திருப்பவன் இவன் மட்டும்தான், அவன் யார்? அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க சரியா தவறான்னு சொன்னீங்கன்னா கூட போதும். நான் இளனின்னு
4: சொன்னேன்.
0: தவறு. அப்ப சரியானது என்ன? அடுத்த நைட்டை கேட்டுலாம் நினைக்கிறேன்.
2: ஓகே, நன்றிங்க. நன்றி. ஓகே நேயர்களே, ஜெயராஜ் ஒரு அருமையான விடுகதை உங்களுக்காக கொடுத்தாங்க. அந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படிங்கிறத நாம அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, காலருடைய லைன் கட் ஆகிடுச்சு. தொடர்ந்து நேயர்களே, நீங்கள் கால் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் கேட்ட கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி காலர்கிட்ட நாம் பேசுவோம். வணக்கம், ஊட்டியாவா? ஓகே, இதுக்கு முன்னாடி ஜெயராஜ் ரெண்டு கேள்வி கேட்டாங்க, அந்த விடுகதை நீங்க கேட்டிங்களா? ஓகேங்க, அதுக்கான விடை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா?
0: சவுந்தரராஜன் சொல்லுங்க. சவுந்தரராஜ், சரியான விடை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிக் கிளாப்.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.
0: நன்றி. பாடலுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: கண்டிப்பாக கேட்டலாம் ஜெயராஜ். அதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்து தொடர்ந்து இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் எதிரும் புதிருமாக இருந்துட்டு உங்களுக்கான கேள்விகளை கொடுத்துட்ருக்கோம். அதற்கான பதிலை நீங்கள் லைனில் வந்து அருமையாகவே சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய நேயர்களுக்கு நம்மளுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். சிலருக்கு வந்து இப்போது ரேடியோ ஆன் பண்ணியிருந்தீங்கனாக்கா அதற்கான நம்பர் தெரியாமல் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நம்பர் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 9344 1 0 1 0 1 8 8300019118. இன்னும் ஒரு தொலைபேசி எண் நமக்கு இருக்கு, 04 23. இந்த இணைப்பு எண்ணோட 29667781. இந்த எண்கள் ஏதாச்சும் ஒரு எண்ணுக்கு கால் பண்ணுங்க, எங்களோட பேசி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8.
0: எல்லாமே சமஹிட்.

0: கேட்ட அந்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 4:34:44 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விடுததை சொல்லி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆன்சரையும் நீங்கள் சொல்லலாம். ஜெயலட்சுமி ரெட்டியாக இருக்கிறாங்க விடுததையை வச்சுட்டு. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-1010-1018 மற்றும் 9342-1010-1018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு நம்பர் கூட இருக்குது, 8300-1019-1018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடுகதை சொல்லுவாங்க. சாதாரண விடுகதை தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விடுகதை. அதை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போட நாங்கள் காத்துட்ருக்கோம்.
0: எதிர்பார்ப்போட நாம காத்துட்ருக்கோம். நேயர்கள் ட்ரை பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் லைனில் இது வரைக்கும் யாரும் வரலை. ஓகே, நேயர்களே தொடர்ந்து நாம் ஒரு அருமையான பாடலையும் தொடர்ந்து கேட்டலாம். நேயர்கள் தொடர்ந்து கால் பண்ணுங்கள், அருமையான விடுகதைகள்லாம் உங்களுக்காக நிறையவே காத்துட்ருக்கு. நீங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க, சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ மனம் தளராமல் நீங்கள் நாங்கள் சொன்ன நம்பருக்கு டயல் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். எங்களோட விடுகதையை சரியான விடையை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேயர்களே, சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்க்கலாம், நம்ம கூட லைன்ல காலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அருமையான விடுகதையை நாம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். வணக்கம் முடியாம்.
1: வணக்கம், நான் கோயில்பட்டிலிருந்து துரை பேசுறேன்.
0: வணக்கம், உங்களுக்கான விடுகதை சொல்லலாமா? ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: ஓகே. யாரும் செய்யாத கதவு, தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன?
1: நம்ம வாய்.
2: ரொம்ப கீழே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேல வாங்க.
0: ஆமாங்க, நீங்க சொன்ன விடை தவறானது. வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே நீங்கள் க்ளூ கொடுத்தனால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி ஜெபராஜ். நேர்களை தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்கள். அருமையான விடுகதைகள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

0: நிகழ்வு இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விடுகதையை சொல்லி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆன்சர் டைரெக்டாக பண்ணலனாக்க கூட நீங்கள் ஒரு க்ளூ கொடுத்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அடுத்தது கூட நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்ன ஜெய் சொல்கிறீங்க? அடுத்த கேள்வி, அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேயர் வந்தோடனே சொல்லிடலாமா? நேயர் லைனில் வராங்களா? சரி, நான் கேள்வியே கேட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே நீங்கள் கால் பண்ணலாம். 9344901018 அப்படின்ற நம்பரில் நீங்கள் டயல் பண்ணிடலாம். பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். பாலிலே புழு நெளியுது, அது என்ன அப்படின்றது தான் விடுகதை. இந்த விடுகதைக்கு
1: அந்த விடுகதை இன்னொரு தடவை சொல்லுங்க ஜெபராஜ்.
0: பாலிலே புழு நெளியுது,
1: புழு நெளிதா? ஒரு அருமையான விடுகதை சொல்லிருக்கீங்க.
0: மண்ணுல மண் புழு நெளியறத நம்ம பாத்திருப்போம், ஆனா இது பாலிலேயே என்ன?
1: பாலிலேயே புழு நெளியுது, இப்படி ஒரு அருமையான விடுகதையை நீங்க மக்களுக்காக கொடுத்திருக்கீங்க. பாப்போம் எந்த மக்கள் லைன்ல வந்து
0: சொல்லும் போதே கரெக்டா அது ஆன்சர் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, யோசிச்சுட்டே கால் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம்.
0: இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஜெபராஜ், வரணும் ஆயிரம் திரைப்படத்துலேருந்து அருமையான பாடலை நம்ம கேட்டுட்ருக்கோம். அதுக்குள்ளே நம்ம காலர் வந்து நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த விடுகதையை இன்னொரு தடவை நீங்கள் சொல்லிவிடுங்க, பார்ப்போம்.
1: லைனில் இருக்காரா?
0: ஆமாம். வணக்கம், ஓடிஎஃப்எம்
1: தொடர்பில் வந்தார், கட் ஆயிடுச்சா?
0: ஆமாங்க, அவர் லைனில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து அதே விடுகதை இன்னொரு தடவை நீங்கள் சொல்லிடுங்க. நிறைய
1: விடுகதையை மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். பாலிலே புழு நெளியுது, அது என்ன அப்படின்றது தான் விடுகதை. இதற்கான ஆன்சர் தெரியும் அல்லது இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் உடனே டயல் பண்ணலாம். 9344-9010-18 அப்படின்ற நம்பரில்.
0: ஓகே ஜெபராஜ், நம்மளோட அடுத்த காலர் லைனில் வந்துட்டாங்க. வணக்கம் ஓடிஎஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க மேடம். மட்டும் வணக்கம் சொல்றீங்க.
2: தீபா பேசுறேன்.
1: தீபா சொல்லுங்க.
2: சார், சேமியா பாயாசங்களா?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எப்படி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சீங்க?
2: நீங்க சொன்னனே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு.
0: அப்படிங்களா? பாத்தீங்களா, நாங்க வந்து முன்னாடியே சொன்னனால நீங்க ஈஸியா எங்களுக்கான ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா.
1: நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நாங்கெல்லாம் பாயசனையே பாயாசம் மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னு அந்த பாயசத்தை சொல்லாம சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சேன். பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்ங்க. நன்றி,
2: தேங்க்யூ சார்.
0: ஓகே ஜெபராஜ், பாத்தீங்களா, நீங்க க்ளோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரொம்ப அருமையா ஆன்சரை சொல்லிட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய காலர்ஸ் வந்து நாம நிறைய விடுகதைகள் கேட்போம் சொல்லி லைன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க.
1: அதுக்கு நீங்களே ஒரு விடுகதை சொல்லாமே.
0: நானே இன்னொரு விடுகதை சொல்லிடவா?
1: சொல்லிடுங்க.
0: அதுக்கப்புறம் காலர் லைன்ல வர வச்சிடலாமா? விடுகதை கேட்டாதான் நான் லைன்ல வரேன் அப்படிங்கிறாங்க.
1: ஆமா, ஏன்னா தெரியுமா, தெரியலனாக்க நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு பயப்படுறாங்க. கண்டிப்பா க்ளூ கொடுக்கறதுல நீங்க வந்து ஆன்சர் சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே, நேர்களை உங்களுக்கான அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடலில் கலக்காத நீர். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடலில் கலக்காத நீர், யாருமே குடிக்காத நீர். அந்த நீரை யாராலையும் குடிக்கவும் முடியாது, அந்த நீர் கடல்லையும் கலக்காது, அது என்ன?
1: சூப்பரான விடுகதை.
0: ஓகே ஜெபராஜ், காத்திருந்து
1: பார்ப்போம், பாடலை கேட்டே யோசிப்போம்.
0: ஓகே நேயர்களே, இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: நேர்களை சிங்கம் திரைப்படத்துல இருந்து அருமையான ஒரு பாடலை எல்லாருமே கேட்டீங்க. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஜெபராஜ் உங்களுக்காக ஒரு அருமையான விடுகதையும் கொடுத்திருந்தாங்க. ஜெபராஜ், அந்த விடுகதையை நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். நான் விடுகதை சொல்லிடுறேன். மழையில் பிறந்து வெயிலில் நனையுது. மழையில் பிறந்தது வெயிலில் நனையுது, அது என்ன அப்படின்றது தான் விடுகதை. லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்கேருந்து பேசுறீங்க
2: சார்? நான் குமார், கோட்டையிலிருந்து குமார் பேசுறீங்க.
1: குமார்,
2: கோட்டடி சார்.
1: மழையில் நனைஞ்ச அனுபவம் அது இருந்ததுன்னா உங்களுக்கு?
2: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார்.
1: ஓகே, விடை தெரியுமா?
2: மழையில கான்செப்ட் பண்ணுங்க சார். பாயிண்ட் நைட் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா பைக்ல வந்து நானும் தம்பியும் நனியில குளிச்சோம் சார். அந்த அளவுக்கு 4 மணி நேரம் தொடர்ந்து அடிச்சு சார்.
1: ஓகே, உங்க கதையெல்லாம் இருக்கட்டும், இப்போ அந்த ஆன்சர் தெரியுமா? மழையில பிறந்தது,
2: சரி முடிச்சோம் சார்.
1: மழையில பிறந்தது வெயில்ல காயுது, அது என்ன?
2: மழையில பிறந்தது வெயில்ல காயுது. மழை சார், காளான்.
1: வெரி குட், கரெக்டான ஆன்சர். எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க?
0: சரியான விடை. மிக்க நன்றி
2: சார்.
0: மிக்க நன்றிங்க. நன்றி.
1: ஓகே, நன்றி.
2: ஓகே, ஓகே. थैंक यू सर.
1: थैंक यू.
0: ஓகே ஜெபராஜ்,
1: சரியான ஆன்சரோட நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறை பகுதிக்கு வந்துட்டோம்.
0: ஆமாம் ஜெபராஜ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விதவிதமான தலைப்புகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து நாம் எதிரும் புதிரும் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஊட்டி எஃப்எம்ல தினமும் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடுகதைகள். ஸோ விடுகதைகள் நீங்களும் சரி நானும் சரி மக்களுக்கு நிறைய விடுகதைகள்லாம் கொடுத்தோம். நீங்கள் வந்து நிறைய க்ளூவெல்லாம் கொடுத்தீங்க. ஸோ அதன் மூலியமாக நிறைய பேர் வந்து அருமையான விடைகளையும் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான விடைகள் சொல்கிற நேயர்கள் அனைவருக்குமே நாம் நம்ம எஃப்எம் சார்மா நன்றிகளை சொல்லலாம்,
1: தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் டெய்லி வந்துட்டு இருக்குது. நீங்க உங்களுடைய மாலை பொழுதை, இனிமையான மாலை பொழுதா கழிக்கிறதுக்கு நீங்க கால் பண்ணலாம், பேசலாம். எங்க ஊட்டி எஃப்எம் இந்த நிலையத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆர்ஜிஸ்கிட்ட பேசி உங்களுடைய நேரத்தை இனிமையான மாலை பொழுதை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த
0: ஜெபராஜ், இன்றைக்கி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாளுமே 5 விதமான கேள்விகள், 5 விதமான தலைப்புகள். அதுக்காக தான் நாம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு விதவிதமான தலைப்புகள் நாம் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேயர்கள் எல்லாமே நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜி ஜெயலட்சுமி
1: மற்றும் ஆர்ஜி ராஜ்.

0: நேயர்களே, கோடை காலத்தை ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிச்சுப்போம். ஆனா பாவம் அந்த தெருவுற நாய்களும் வானத்துல பறக்குற பறவைகளும் யார்கிட்ட போய் தாகம்னு கேக்கும். அவங்களுக்காக நாம ஒரு சின்ன உதவி செய்யலாமா? உங்க வீட்டு வாசல்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வைங்க. அந்த ஒரு சின்ன உதவி ஒரு பெரிய ஜீவனை காப்பாத்தும். வாய் பேச முடியாத உயிரோட தாகத்தை அறிஞ்சு வாசல்ல தண்ணி வைக்கலாம். முடிஞ்சா சின்னதா கொஞ்சம் உணவுப் பொருட்களும் வைங்க. நமக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அந்த கால்நடைகளுக்கு அது மிகப்பெரிய.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக அரசு வெற்றி பெற்றது. அரசுக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்தனர். அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். பாமக மற்றும் பிஜேபி நடுநிலை வகித்தன. தவேக்கு அரசு பதவிக்காக அமைந்ததல்ல என்றும், நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்கு அமைந்த அரசு என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தவேக்கு அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கப் போகிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படத் தொடங்கிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் உளவுத்துறை ஐஜியாக திரு அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், பி வி சிந்து மற்றும் தேவிகா சிகாக் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, மெய்ரபா லுவாங் மெய்சனம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 5:21, ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மாடாமலர் பழைய திரைப்பட பாடல்களை தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அடுத்த பாடல் எங்கள் ஊர் ராஜா திரைப்படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
3: அதாவது
2: இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யூபிஐல இருந்து.
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: தொடர்கிறது நிகழ்ச்சி நிறைவு. இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திருக்காங்க. செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை. திரையில் பக்தி பாடல்கள் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் 6:40 பெட்டதகம்புல படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சரவணன். 7:15 தமிழ் செய்திகள். 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய வளங்கள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சூழல். 9:30 அரங்கிசை சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு. 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் அமேசான் காடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வனத்தி குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதி நலமுடன் வாழ. மாரடைப்பு ஏற்பட காரணங்கள் குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டம் அறிவோம். கடன் ரசீது குறித்த தகவல்களை வழங்குகிறார் சுசன்னா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நல்கிரேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். 7:50 ஞானமுதம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 திரைக்காலம். 8:45 வானொலிக்கு 90 வழிகாட்டும் வானொலி தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம் நேரில் கருத்து பகிர்வு. 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை என்ஜிஆர். 11:05 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை தலைப்பு உங்கள் ஊர் திருவிழா. 12:05 ஆங்கில செய்திகள் டெல்லி என்ஜிஆர். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வில் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காலம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமணி நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: சுத்தம் என்பது ஒரு நல வாழ்வின் அடிப்படை. வீடு, வீதி, பள்ளி மற்றும் அலுவலகம் என அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும்.
1: தொடர்கிறது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயு வாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும், இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு

0: கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14 முதல் 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63 மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 நீட்டிக்கப்பட்டு 7 வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து

0: மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
1: சீமிய மக்களாக எங்க சிரி திம்பித நமஸ்கார. இதோ பெட்டத கமலு இந்திர நிகழ்ச்சி தொகுப்பா முதல் பாட்டும். மதுவ அத்த போந்த விஷயம் நாங்க நெத்திய பர இவக்கவா இவக்கத்தான் உதவும் போடுது. அத்தந்தேகி தேவரோ எந்தோ நாங்க உட்டு உண பொருது பீட்ட பர அதுகாந்தேகி கால ஜாம பப்பன எல்லாம் நடந்துடும். நாங்க அட்டி தொகெல்லாம் அப்ப பீத்தன அத்தன்ல எல்லா மக்க ஒன்று செய்தோ ஆடி பாடி சந்தோஷமா இப்போதோ அக எல்லையும் அடக்கூடாதோ அத்தந்தான். அதே அப்பதோக நாங்க முக்கியத்துவ கூட விஷயம் ஆட்டம். ஆட்டா அத்தம்போதோ ஆடவுக்க மட்டும் இல்ல ஆட்டன நோடுவோக்குவோ சந்தோஷப்படுவதும். ஆட்டதோக சில ஜவ்வானி குணவைய வாழ்க்கையோ முடிவாரா அத்தம்போதுன்னா நாங்க உள்ளங்கவே இருந்தோம். வேற அட்டிந்தா எண்ணோ இல்ல கண்டோ நங்கட்டி அப்பக பந்தோ அல்லியா நங்கட்டி எண்ணுனுவோ கண்டுனுவோ நோடி ஆசைப்பட்டு மதுவதோக பிரிகித கதை நாங்க அப்பறா இருந்தோம். அதுனை பத்தி யோகுவா ஒன்று பாட்டோம். முதல் பாட்டா முந்தினத கேட்டு நடுவோம்.

நிகழ்ச்சிதாக பாப்பா அடுத்த பாட்டோ. மதுவை அத்தம்போதோ இரடு மனசு மட்டும் இல்லை, இரடு குடும்பம் மட்டும் இல்லை, சொந்த பந்தா அட்டி மக்கா எல்லாம் செய்தோ நோட சுகம் வந்து விசேஷம். உந்த எண்ணு கேத்தோ எண்ணு சரியாயிட்டா நிச்சயமோடதோ மதுவத்தை அடத தம்ப வந்து காலகட்டதோக ஆ மதுவ ஜன அத்தம்போதோ நெருங்கி பரபர மதுவ எண்ணுகோ சரி கண்டுகோ சரி உந்த எதிர்பார்ப்போ அத்தம்போதோ இயல்பாவே வந்துட்டுறோம். ஏக்கான்ல இவுக்கா நங்கத்தான் அத்தம்ப வந்தோ முடிவாயிட்டான் அவங்க கூட நங்க வாழ்க்கையா யோகுவா வாழுதுக ஓனா அத்தம்பா வந்து எதிர்பார்ப்பு தான். மதுவ எண்ணுகோ கண்டுகோ எத்தமாக்க மனசு ஓட்டாட்டுறா அத்தம்போதுனா சிங்கரவா வந்து பாட்டு தோகி எழுதாரு. ஆ பாட்டை தான் நாங்கள் ஈக கேட்டு நடத்துக்கோனா இ பாட்டும் நீங்கள் அப்பற இடத்துல அத்தந்தி எங்கே நம்பினியும்

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானம் பெரும்பான்மைக்கும் அதிகமாக 26 வாக்குகள் கூடுதலாக பெற்று 144 வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேறியது. இதற்கு அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டு திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அணி ஆதரவு தெரிவித்ததே காரணம்.

தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் ஆதரவு அளித்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய முதலமைச்சர், தமது அரசு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் செயல்படும் என்றும், முந்தைய அரசுகள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் உறுதியளித்தார். சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் எனும் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் கூறி பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவை நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மாநில அரசின் மீது இப்பேரவை நம்பிக்கை கொண்டுள்ளது எனும் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து இதை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், அரசுக்கு சில ஆலோசனைகளை வழங்கி தமது கட்சி கொள்கைகளின்படி தான் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி, காங்கிரஸ் உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் திரு ஷாஜகான், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் ஆகியோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக உறுப்பினருமான திரு எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தம், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் தீர்மானத்தை எதிர்த்து பேசினார்கள். பின்னர் பகுதி வாரியாக எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்ததும் பேரவை நுழைவு வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெற்றது. நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்போர், எதிர்ப்போர் மற்றும் நடுநிலை வகிப்போர் ஆகியோரை தனித்தனியாக அழைத்து பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்து வாக்கெடுப்பு நடத்தினார். முன்னதாக விவாதத்தில் பேசிவிட்டு திமுக வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துவிட்டு தமது கட்சி உறுப்பினர்களுடன் வெளிநடப்பு செய்தார். அவருடன் தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். பிஜேபி மற்றும் பாமக உறுப்பினர்கள் நடுநிலை வகித்து அவையில் அமர்ந்திருந்தனர். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவின் 22 உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தனர். திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி நீதிமன்ற தடை உத்தரவுபடி இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதன் பின்னர் அறிவிப்பை வெளியிட்ட பேரவைத் தலைவர், முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும், 5 வாக்குகள் நடுநிலை வகிப்பதாகவும் தெரிவித்தார். அரசுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருப்பதாக அறிவித்து முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் பேரவை உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உரையாற்றினார். 1967 மற்றும் 1977 தேர்தல்களின் மூலமாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலின் மூலம் தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தான் உறுதியாக கூறி வந்த நிலையில் மக்களும் தன்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்ததாக முதலமைச்சர் தெரிவித்தார். வாகை சூடும் வரலாறு மீண்டும் திரும்பியதாக தெரிவித்த முதலமைச்சர், விசில் அலை வெற்றி அலையாக மாறியதாகவும் ஒருவிரல் புரட்சி விசில் புரட்சியானது என்றும் கூறினார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% ஒரு 1,72,26,208 வாக்குகளை அளித்து தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூலிடையில் தனிப்பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருப்பதால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் கருதினால் அது மகிழ்ச்சியே என்று தெரிவித்த முதலமைச்சர், இது சிறுபான்மை அரசுதான், அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசாக செயல்படும் என்றார். பெண்கள், குழந்தைகள், முதியோர், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என

0: அனைத்து மக்களுக்குமான அரசுதான் இந்த அரசு என்றும், அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது என்பது இன்று கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானம் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, சாமானியர்களுக்கான அரசு, சாதி மத எல்லைகளை கடந்த அரசு என்று தெரிவித்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இது பண்பாடு காக்கும் அரசு, பண்பட்ட அரசு என்றும், அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு என்றும் கூறினார். இந்த அரசு பதவிக்காக, அதிகாரத்திற்காக அமைந்த அரசு அல்ல. நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு, அதிகாரத்தை காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம், அதுவே தங்களின் ஒரே நிலைப்பாடு என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்தார். முன்னதாக தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்துள்ள தாவிகாவிற்கு 35% வாக்குகளே கிடைத்திருப்பதாகவும், மீதமுள்ள 65% மக்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த திமுக ஆட்சியின் போது செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் தலைமையிலான ஆட்சியின் போது நடைபெற்ற சில திட்டங்களை எடுத்து கூறியதுடன், வெளிப்படைத் தன்மையுடன் தூய ஆட்சியை நடத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சியை அவர் நடத்துவார் என்று தாம் நம்புவதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள 47 உறுப்பினர்களில் சிலரிடம் ஆசை வார்த்தைகள் கூறியதன் விளைவாக அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், அதற்கு இடமளிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி பேச தொடங்கிய போது, திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அஇஅதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை அமைதிப்படுத்திய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், யார் பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் உரிமை என்றும், அதில் யாரும் தலையிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த அரசுக்கும், அரசு கொண்டு வந்துள்ள நம்பிக்கை தீர்மானத்திற்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிப்பதாகவும் திரு வேலுமணி தெரிவித்தார். தீர்மானத்திற்கு எதிராக பேசிய உறுப்பினர்கள் சிலர், இந்த அரசு உண்மையான மதச்சார்பற்ற அரசாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். கடந்த 3 நாட்களாக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரை மிகவும் சுமூகமாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நடத்தி வைத்தார். பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
1: நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள்

0: மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரியன் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும் லவுடேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவுடேல் ரயில்வே நிலையம், லவுடேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, ஃபர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகேப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பி விடப்படும். இக்காரணத்தை கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்று பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக ஸ்டீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு கழித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என

0: முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல்திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2-3 நாட்களுக்குள் இந்த செயல்திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இண்டியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இண்டியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ மும்பை நியூயார்க் தில்லி ஷாங்காய் சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறுகை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும், சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25, ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள்.

வானிலை குறித்த அறிவிப்பு அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இனி விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். கேரட் நடவு செய்துள்ள விவசாயிகளை கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை நிர்வகிக்க விதைத்த 45-50 ஆகிய நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்ரானிக் லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் பயன்படுத்த வேண்டும். உருளைக்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளை உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் லேட் பிளைட் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெஃப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோ தலோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். மிளகாய் சாகுபடி செய்துள்ள விவசாயிகளே, மிளகாய் மற்றும் காய்கறிகளை தாக்கும் நச்சுயிரியான இந்த நச்சு பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 முதல் 3 வரிசை மக்காசோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் அல்லது மஞ்சள் முறையே 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகளே, 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். புயல் மற்றும் மழை காலங்களில் வாழை விழுந்து விடாதபடி சாய்ந்து விடாதபடி இதற்கான ஆதரவை அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் அல்லது அழிக்க வேண்டும். மழைக்காலங்களில் கால்நடைகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். மின்கம்பங்களில் மரத்தின் மீதோ கட்டுவதை தவிர்க்கவும். விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள் கேட்டோம். நேர்களே, இன்றிரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழி கேட்கலாம். 8300191018 என்ற எண்ணில் 80 மற்றும் 90களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் எண்ணை மீண்டும் சொல்லுகிறேன், 8300191018 என்ற எண்ணில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 80 மற்றும் 90களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம்.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

மரங்கள் நமக்கு கிடைத்த வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைச்ச இந்த வரத்தை பத்தின புரிதல், இதனுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறிதான் வந்து நிக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க, இயற்கையை பற்றிய புரிதல் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இயற்கையை விட்டு வெகு தூரம் விலகி வந்துட்டோம், அதை பற்றின புரிதலும் மிக மிக குறைவு. அதனால நாம நிறைய இயற்கை பேரிடர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய செயல்பாடுகள் எப்பவுமே இயற்கையோடு இணைந்து இயற்கை சார்ந்து இருந்தாதான் நாம ஒரு வளமான வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காடுகளை பத்தி அது சார்ந்த விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியின் முன்னெடுப்புல ஒரு பகுதியா தான் இந்த தகவல் களஞ்சியம் இன்னைக்கு முதல் எபிசோடா இந்திய வனங்கள் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய இந்திய வனங்களை பத்தி நிறைய தகவல்களை நம்மளோட பகிர்றாரு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஏறக்குறைய வேளாண் காடுகள் வந்து வனம் மற்றும் வேளாண் காடுகள் இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மைக்கு மாற்றாகவும் மாற்று நிலப்பயன்பாடாகவும் விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய வளம் தரக்கூடிய மாற்று நிலப்பயன்பாட்டு திட்டமாகவும் மாறிக்கொண்டு வருகிறது. அதை பற்றி தான் ஏறக்குறைய ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக மெகா தொடர், அதாவது வேளாண் காடுகள் தொழில்நுட்பம் சார்ந்த மெகா தொடரை வந்து நம்ம வாரம் வாரம் பார்க்க போகிறோம். தகவல் கலைஞர் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இது என்னன்னா, அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேளாண் காடுகளுக்கு உண்மையிலே உள்ள போறதுக்கு முன்னாடி நாம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த வேளாண் காடுகள் இப்பெல்லாம் பயங்கர ஒரு சீரியஸா இருக்கு, ஏன் இந்த வேளாண்களை எல்லாரும் பேசுறாங்க, அதற்கு வனங்கள் ஏன் பண்ண முடியல, இதை பத்தி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த முதல் தொடர் பார்த்தீங்கன்னா இந்திய வனங்களை பத்தி தெரிந்து கொள்ள போகிறோம். சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்திய வனங்களின் பங்கு மிகப்பெரிய அளப்பானது. அது தொன்று தொட்டு பல நூறு ஆண்டுகளாக வனங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுக்கக்கூடியது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து பொருளையும் கொடுத்து வந்தது. மண் வளத்தை பாதுகாப்பதிலும் சரி, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் சரி, பல்லுயிரின பொருட்களையும் பாதுகாப்பதிலும் சரி, இந்திய வனங்களின் பங்கு மிகப்பெரியது. இந்தியாவிலேயே வனங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஐந்து மேஜர் வனங்களாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் என்று அழைப்பார்கள், வெப்பமண்டல காடுகள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சப் டிராபிக்கல், துணை வெப்பமண்டல காடுகள். தென் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட், மித வெப்பமண்டல காடுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேச காடுகள், அல்பைன் அண்ட் சப் அல்பைன். இதுதான் ஐந்து மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். இதற்குள்ள பாத்தீங்கன்னா 16 வகையான சப் டைப்ஸ் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவு ஏற்கனவே 9 வகையான வனங்கள் இருக்கு. இந்த வனங்கள்லாம் இந்தியாவில் மக்களுக்கு மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த சுற்றுச்சூழல், பல்லுயிரினை பாதுகாப்பு இவை அனைத்துக்குமே இந்த வனங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரியது. ஆனா இந்த வனங்கள் என்ன ஆச்சுன்னா, குறிப்பா ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது

அவர்கள் வந்த பர்பஸ் வேற இருந்தாலும் அவர்கள் பார்த்து வியந்தது இந்திய வனங்களை. அது குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் வளரக்கூடிய தேக்கு மரம், தென்னிந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில் வளரக்கூடிய தோதகத்தி, வட இந்தியாவில் வளரக்கூடிய தேவதார் டியோடர் என்று அழைப்பார்கள். இந்த மூன்று வகையான மரங்களும் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த காரணம் என்னன்னா, அன்றைக்கு வந்து போக்குவரத்து என்பது கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய தாக்கம். இந்த பயணம் என்பது வந்து கடல் பயணம் தான் மேஜரா இருக்கும். கடல் பயணத்துக்கு தேவையான கப்பலை கட்டுவதற்கு தேவையான மரங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்க நாடுகளில் வளரக்கூடிய இந்த ஓக் மரங்கள், பைன் மரங்களை தான் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வந்தப்ப அவர்கள் பார்த்து வியந்தது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த மூன்று வகையான மரங்கள், தேக்கு, தோதகத்தி மற்றும் தேவதார். அது குறிப்பாக தேக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர்களுக்கு. ஏன்னா 100-150 ஆண்டுகளுக்கு அப்புறம் வளரக்கூடிய இந்த ஓக்கு மரத்திற்கு ஈக்குவலாக ஒரு 40-80 ஆண்டுகள் வளரக்கூடிய தேக்கு மரம் அந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டிஸ் என்று அழைப்பார்கள், அடர்த்தி, இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்ததுனால கப்பல் கட்டுவதற்கு மிகப்பெரிய அளவில் எடுத்துச் செல்லப்பட்டது. இதற்காகவே சயின்டிபிக் ஃபாரஸ்ட் என்று அழைப்பார்கள், அறிவியல் சார்ந்த தோட்டங்களை உருவாக்குவதற்கு 1850களில் இந்த சயின்டிபிக் ஃபாரஸ்ட் என்று இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஏன் சொல்றேன்னா, முதலாம் உலகப்போராகட்டும் இரண்டாம் உலகப்போராகட்டும் இந்திய வனங்களின் பங்களிப்பு, குறிப்பாக இந்த இராணுவ தளவாடங்கள் செய்வதிலே பார்த்தீங்கன்னா மரங்களுடைய பங்களிப்பு, அந்த கரி, கார்பன், இதெல்லாம் செய்வதற்கான தேவைகள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகப்பெரிய பயன்படுத்தப்பட்டது. இந்தியா சுதந்திரமானதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1947 குடியரசு, 1950 அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய வனங்களின் பார்வையே வந்து வித்தியாசமாகப்பட்டது. இரண்டு விதமான பார்வையாகப்பட்டது. ஒன்று வந்து உற்பத்திக்காகவும், இரண்டாவது கன்சர்வேஷன், பாதுகாப்பதற்கும். கன்சர்வேஷன் என்பது இந்த சுற்றுச்சூழல் மட்டுமல்லாமல் மண் வளம், மலை வளம், இயற்கை வளம், பல்லுயிரும் ஒரு தராசில ரெண்டு கொண்டு போற மாதிரி, இது இரண்டுக்காகத்தான் 1952 தேசிய வனக்கொள்கை. அந்த தேசிய வனக்கொள்கையில தான் இருக்கிற இந்தியாவில் வனங்களின் பங்களிப்பு மிக அளப்பரியது, மிக பெருமையானது. அது மக்களுக்காகவும் சரி, நாட்டுக்காகவும் சரி, தொழிற்சாலைகளுக்கும் சரி, இந்திய வனங்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. அதனால தான் இந்த பங்களிப்பை இரண்டு விதமா பேசுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட்ஸ், நேராகவே கொடுக்கறது. இரண்டாவது இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ், மறைமுகமாக கொடுப்பது. டைரக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தடிமரங்களை பத்தி சொல்லுவாங்க. இன்றைக்கு தடிமரங்கள் நம்ம எல்லாம் வீடுக்கு மட்டும்தான் தடிமரம் நினைச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. தடிமரம் என்பது வீட்டுக்காக மட்டுமல்லாமல் இராணுவ தேவை, ரயில்வே தேவை, ரோட்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், இவை அனைத்திற்குமே இந்த தடிமரம் தேவைப்பட்டது. அப்ப இந்திய வனங்களுடைய பங்களிப்பு அதாவது மேக்சிமம் என்று அழைப்பார்கள். ஏறக்குறைய அது பூராமே எடுக்கப்படுது. வனங்களிலிருந்து நல்ல தடிமரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அது தேக்கிலிருந்து, தோதகத்திலிருந்து, வேங்கை, பல்வேறு விதமான ஒரு 20 மேற்பட்ட வனங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, பைன் மரங்கள், சால், தேவதார், இதெல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அதேமாதிரி தடிமரம் மட்டுமல்லாமல் இந்த காகிதக்கூழ் மரங்கள், ஒட்டுப்பழகு மரங்கள், எரிசக்தி, தீக்குச்சி தொழிற்சாலை, இது மாதிரி மரம் சார்ந்த அத்தனை தொழில் நிறுவனங்களுக்குமே, சில நிறுவனங்கள்லாம் வந்து இப்பதான் ரீசெண்டாக கடந்த 10-20 ஆண்டுகள்ல தான் பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஏன்னா மரங்களில் வந்து இரண்டு விதம், ஒன்று வந்து சாலிட் வுட் நினைப்பார்கள், அதாவது நேராக மரத்தை அப்படியே பயன்படுத்துறது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வுட் என்று மரத்தை வந்து பல்வேறு விதமான பொருளாக பற்றி அந்த பொருள்லேருந்து ப்ராடக்ட் செய்யறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அறிவியல் தொழில்நுட்பம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வனங்களிலுமே அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் வந்ததுனால என்னாச்சு, மரங்களின் பயன்பாடு என்பது ஒரு மல்டிஃபேரியஸ் யூட்டிலிட்டி, பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த காலகட்டங்களில் தடிமரம் மட்டும்தான் பார்க்கப்பட்டது, அதனால தடிமரம். அப்புறம் மரம் சாரா பொருட்கள் இருக்கும், அதாவது மரமே இல்லை ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இலை, தலை, பூ, காய், கனி, பட்டை, அதுலேருந்து என்ன கிடைக்கும், ஆயில் கிடைக்கும், எசென்சியல் ஆயில் கிடைக்கும், கம்ஸ் கிடைக்கும், ரெசின்ஸ் கிடைக்கும், டானின்ஸ், டைஸ், மருத்துவ குணங்களோட பொருள் அனைத்தையுமே, ஈவன் அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான அத்தனை சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களுமே வனங்கள் தான் கொடுத்தது. அதனால இன்றைக்கு முடிக்க நம்மளாம் சொல்லுவோம் ஆப்போரிஜினல்ஸ் என்று அழைப்பார்கள். அந்த வனங்களை பூர்வீகமாக கொண்டுள்ள மக்களுக்கு தேவையான அனைத்தையுமே, உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கான இடம், அனைத்தையுமே வனங்கள் தான் கொடுத்தது. அவர்களுக்கு மட்டுமல்லாமல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த வனங்களுடைய பயன்பாடு என்பது சென்றடைந்தது, வனத்தினுடைய பொருட்கள் என்பது சென்றடைந்து இந்த சமூக பொருளாதார மேம்பாட்டில் வனங்களின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்தது. இது 1950 1980 மணிக்கு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்பதான் 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய வனக்கொள்கை, அதுல ஒரு பெரிய நோக்கமே கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் வனங்களின் பங்களிப்பு மிகப்பெரியது, அது நாட்டுக்காக மட்டுமல்லாமல், வேளாண்மைக்காக மட்டுமல்லாமல், தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்லாமல், மக்களுக்கு மட்டுமல்லாமல், இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பில் இந்த வனங்களின் பங்கு மிகப்பெரியது. இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும், அதற்காக நாட்டில் 1/3 வனங்களாக இருக்க வேண்டும், 33% வனங்களா இருக்கணும். இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 328-29 மில்லியன் ஹெக்டேர், இதுல வந்து எவ்வளவு வரணும், 110 மில்லியன் ஹெக்டேர் வந்து வனங்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நமக்கு எவ்வளவு இருக்கு, 2023 டேட்டா பிரகாரம் நமக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய

அந்த பயன்பாட்டு திட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது. அதாவது மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் என் நாட்டுக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்குவதற்கு தேவையான அத்தனை மூலப் பொருட்களும் வனங்களிலிருந்தே பெறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டது. சைமல்டேனியஸா இந்த ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி என்றார்கள், அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிரின பாதுகாப்பு, இதையுமே இந்த மேனேஜ்மெண்ட் வந்து வன மேலாண்மை வந்து இந்த இரண்டையுமே உற்பத்தியையும் செயல்படுத்த வேண்டும், வனங்களையும் பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். இவை இரண்டுக்குமான அந்த கொள்கை தான் 1952 கொள்கை. இதுல 1950 1980 மணிக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் பெருக்கம், நகரமயமாக்கல், என்க்ரோச்மெண்ட், ரோட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்னது கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ஃபார் நான் ஃபாரஸ்ட்ரி பர்பசஸ் லைக் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், ரோட்ஸ், கம்யூனிகேஷன், இவை அனைத்திற்குமே என்ன ஆகுது, வனங்கள் எல்லாம் மேஜர் நில பயன்பாட்டு கன்வெர்ட் பண்ணப்படுது. அப்ப என்ன ஆகுது, இந்திய அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு 1980 என்ன பண்றாங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். உண்மையிலே இந்தியாவுக்கு வனங்களை பாதுகாப்பில் இந்த சட்டத்தின் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்பதான் வந்து வனம் இல்லாத பயன்பாட்டுக்கு தேவையான வனங்களை கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது, ஆல்மோஸ்ட் டோட்டலி ஸ்டாப்ட், எசென்சியல் தவிர மிச்சம் எல்லாமே ஸ்டாப்ட். என்னாச்சு 1990 அப்புறம், 96 அப்புறம் என்னாச்சு, வனங்களில் மரங்களை வெட்டுவதற்கே தடை வந்துருச்சு. 1996 அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய டைரக்டிவ்ஸ், அதாவது நீதிமன்றங்கள் டைரக்டிவ்ஸ், பாலிசி டைரக்டிவ்ஸ், வனச்சட்டம் டைரக்டிவ்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லுது, டோட்டல் பேன் ஆன் ஃபெல்லிங் ஆபரேஷன்ஸ் இன் ஃபாரஸ்ட். அப்ப என்ன ஆகும், வனங்களிலிருந்து பெறக்கூடிய பொருட்கள் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விட்டுச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்திய அரசாங்கம் 1988 பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் இரண்டாவது தேசிய வனக்கொள்கை, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி 1988, இந்த பாலிசி தான் இந்திய வன மேலாண்மையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அது முடிக்க பாத்தீங்கன்னா வன மேலாண்மை பாத்தீங்கன்னா ஒன்லி ஆபீசர்ஸ் மட்டும் மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 1988 அப்புறம், குறிப்பாக 1990 அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் பங்களிப்புடன் வன மேலாண்மை, ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இது எப்படி பாருங்க, இந்த ட்ரெடிஷனல் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஜாயின்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் இன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அழைப்பார்கள். அந்த ஷிஃப்ட் வந்து 1990 அப்புறம் ஏற்படுத்தப்பட்டது. 1988 இந்த தேசிய வனக்கொள்கையில இன்னொன்னு சொல்லிட்டாங்க, வனங்களை உற்பத்தி சார்ந்த நிலமாக பார்க்காமல் வனங்கள் பாதுகாக்கப்பட்ட வனமாக மாற்றப்பட வேண்டும். இதனுடைய கொள்கையில் என்ன சொல்றாங்க, வனங்கள் வந்து மரங்கள் எங்க போகுது, தொழிற்சாலைகளுக்கு தான் மீனா போகுது. அந்த வனக்கொள்கை என்ன சொல்லுது, இந்தியாவில் வனம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மரங்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், வனங்களை சார்ந்து இல்லாமல் தங்களுக்கு தேவையான மரங்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஒரு டைரக்டிவ் அப்படி டைரக்டிவ் கொடுக்கறப்ப இன்னும் என்ன சொல்றாங்க, அவர்கள் எப்படி அதை உருவாக்கி கொள்ளலாம், வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்கும், நம்ம ஊர்ல அப்படி இல்லை. இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட், ரெண்டாவது வந்து டீசென்ட்ரலைஸ்டு, வனங்களுக்கு வெளியே இடம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் மேஜரா இருக்கும். நம்மள சிறு மற்றும் குறு விவசாயிகள், 78-80% விவசாயிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள். அப்ப என்ன ஆகும், அதற்கு என்ன சொல்லுது இந்த பாலிசி, அந்த தொழில் நிறுவனங்கள் விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை கொடுத்து தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் வனக்கொள்கையின் சாராம்சம். அப்ப என்ன ஆகுது, இரண்டு விதமான ஷிப்ட், ஒன்னு வந்து வன மேலாண்மையிலே மக்களுடைய பங்களிப்பு உருவாக்கப்படுகிறது, இரண்டாவது வனம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வனங்களிலிருந்து பெறாமல் விவசாய நிலங்களிலிருந்து மற்ற வனம் சாரா நிலங்களிலிருந்து பெற வேண்டும். இப்படி ஒரு டைரக்ஷன் வர்றப்ப என்ன ஆகுது, இந்த ஃபாரஸ்டியும் அக்ரோ ஃபாரஸ்டிக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி இந்தியாவில் வனத்தின் பங்களிப்பு பாத்தீங்கன்னா மிகப்பெரியது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்டிபிக் ஃபாரஸ்டி என்பது ஆங்கிலேயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை எடுத்து செல்வதற்கு இந்திய வனங்கள், அந்த வனங்கள்ல தான் நிறைய சொல்வாங்க என்ன பங்களிப்பு இந்த வனங்கள் பாத்தீங்கன்னா, ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் அஸ் அ டிம்பர், தடிமரம், மரங்க அஸ் அ தடிமரம், ரோல் ஆஃப் ஃபாரஸ்ட் அஸ் அதர் இண்டஸ்ட்ரியல் வுட்ஸ், மற்ற தொழிற்சாலைகளுக்கு தேவையான அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல, கலப்பை, கொத்து, மண்வெட்டி, இது எல்லாம் தேவையான டூல் ஹேண்டில்ஸ் என்று அழைப்பார்கள், வேளாண் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான டூல் ஹேண்டில்ஸ், இது எல்லாமே மரம் சார்ந்த பொருட்களாக தான் இருந்தது. அப்ப அது கொண்டு வரப்பட்டது. அப்ப எரிபொருள் தேவை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிறைய தொழிற்சாலைகள் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேஸ் எல்லாம் அன்னைக்கு இல்ல. அப்ப என்ன ஆகுது, எரிபொருளின் தேவை நாளுக்கு நாள் என்ன, மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு, தொழிற்சாலைகள் பெருகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், மக்களுக்கு தேவையான எரிபொருள் தேவை, தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிபொருள் தேவை, இதுக்கெல்லாம் தேவையான மரம் எங்க இருந்து கிடைக்கும், வனங்கள் இருந்தா பெறப்பட்டது. சோ இந்த மாதிரி பல்வேறு விதமான தாக்கம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கேட்டல் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கும், ஆடு மாடு, இவர்களுக்கு தேவையான தீவனங்கள் எங்கிருந்து கிடைச்சது, வனங்கள் இருந்து தான் தீவனங்களை கொடுத்தது. அப்புறம் மண்வள பாதுகாப்பு, நீர்வள பாதுகாப்பு, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாகுவதற்கு குறைந்தபட்சம் 600 ஆண்டுகளும்,

அதிகபட்சம் 1000 ஆண்டுகளை உருவாகின்றான். ஆனா அந்த 1 சென்டிமீட்டர் மண் வெளியே போறதுக்கு அழிந்து போவதுக்கு என்ன போகும், சின்ன மலை வந்தா போதும், ஸ்பிளாஷ் ரெயின் அழைப்பார்கள். சின்ன மலை வந்தாலே அந்த 1 சென்டிமீட்டர் மண் ஓடி போயிடும். அப்ப என்ன ஆகும், 600 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட மண் ஒரு சின்ன 1 செகண்ட்ல போறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்குது. மண் வளத்தை பாதுகாத்து மண் குவாலிட்டியை நிலைநிறுத்தி இதன் மூலமாக பல்லுயிரின பெருக்கத்தையும் உற்பத்தி திறனையும் அதிகப்படுத்துவதில் இந்திய வனங்களின் பங்கு மிகப்பெரிய. மண் வளம் மட்டுமா, நீர் வளம் இன்றைக்கெல்லாம் எடுத்துங்க. இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளும் ஹிமாலயமும் இந்த பல்லுயிரின பெருக்கம் உலகத்திலே ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அழைப்பார்கள். இது ரெண்டுமே முக்கியமான ஹாட்ஸ்பாட்ஸ். எதற்கு பல்லுயிரின பெருக்கம், அன்னைக்கு ஒரு காலத்துல இந்த சென்டர்ஸ் ஆஃப் ஆரிஜின் என்று அழைப்பார்கள், சென்டர்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. சென்டர்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி என்னன்னா, ஒரு செடி ஒரு ஸ்பீசிஸுக்கு எங்கு இயற்கையாகவே பல்லுயிரும் அதிகமா இருக்கிறதோ அதெல்லாம் சென்டர்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி என்று அழைப்பார்கள். அந்த காலத்தில் ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் வேவிலோவ் என்று அழைப்பார்கள். அவர் என்ன பண்ணார்னா, உலகம் முழுவதும் டிராவல் பண்ணி ஒரு 7-8 விதமான சென்டர்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி பண்ணாங்க. அதுல ஒண்ணு வந்து இந்தியாவுக்கு, அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம சென்டர்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி ரம்முரா பொறுத்தளவு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இமயமலை தொடர்ச்சி ஆகட்டும் அண்டு மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், இது ரெண்டுமே முக்கியமானது. ஏன்னா இங்குதான் பல்லுயிரினம் அதிகமாக இருக்கிறது. இந்த பல்லுயிரினம் அதிகமா இருக்கிறது என்ன பயன்பாடு, மக்களுக்கும் நாட்டிற்கும் சமூகத்துக்கும் தேவையான அத்தனை பொருட்களையுமே இந்த பல்லுயிரினம் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஃப்ரம் ஃபாரஸ்ட் என்று அழைப்பார்கள், உணவே வந்து காடுகளிலிருந்தான் பெறப்பட்டது. உணவு, எரிசக்தி, ஃபெர்டிலைசர், உரம், தீவனம் அனைத்துமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது, வனங்களிலிருந்தான் எடுக்கப்பட்டது. தடிமரம் மட்டுமல்லாமல் மரம் சாரா பொருட்கள், எண்ணெய், எண்ணெய்னா சாப்பாட்டு எண்ணெய், அதுவும் வனங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அரோமேட்டிக் வாசனை திரவியங்கள் எண்ணெய் வனங்களிலிருந்தான் பெறப்பட்டது. கம்ஸ், ரெசின்ஸ், டானின்ஸ், டைஸ், இயற்கை சாயம் இவை அனைத்துமே வனங்களிலிருந்தான் பெறப்பட்டது. அப்ப என்ன ஆகும், வனங்களின் பயன்பாடு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆல்மோஸ்ட் மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுப்பதில் வனங்கள் மிகப்பெரிய பங்களித்து வருகிறது. அந்த பங்களிப்புனா என்ன ஆகுதுன்னா, சஸ்டைனபிள் ஹார்வெஸ்ட் இல்லாம போனதுல என்ன ஆகுது, வனங்களின் நிலப்பரப்பு குறைய ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபார் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ், நான் சொன்னேன் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ், ரோட்ஸ், கம்யூனிகேஷன். இரண்டாவது மக்கள் தொகை பெருக்கம், இண்டஸ்ட்ரியலைசேஷன், டிஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட் ஃபயர், கிரேசிங், என்க்ரோச்மெண்ட், இவை எல்லாமே காரணிகள். இந்த எல்லா காரணங்களும் குறைஞ்சதுனால தான் வனத்தை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்குமே தான் இந்த வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப என்ன ஆகும், மக்களுக்கு வனங்களை எப்படி உருவாக்குவது, அதற்காகத்தான் 1988 வனக்கொள்கை கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்ட வனக்கொள்கை தான் இந்த வனங்களுக்கு வெளியே வனங்களை வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இது ஏன் சொல்றேன்னா, இந்தியாவில் வனங்களின் தாக்கம், வனங்கள் வந்து இயற்கையாகவே பார்க்கப்பட்ட நில பயன்பாட்டு திட்டம், அப்படி இயற்கையாக வளரக்கூடிய வனங்கள் இன்று பாதுகாக்கப்பட சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. ஏன்னா 3% வனங்களாக இருக்க வேண்டும், ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏற்கனவே 21-22% தான், அதாவது 21.7% தான் வனங்களாகவும், ஏற்கனவே 3-4% உள்ளாக வனங்களுக்கு வெளியே வனங்களாக ஏற்கனவே 25% இருக்கு. இன்னும் நம்ம இயற்கை வனங்களை எவ்வளோ கொண்டு வரணும், 3/1 இன்னும் 8-9% வனப்பரப்பை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ என்னாகும், அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், வனங்களினால் ஏற்படக்கூடிய பங்களிப்பு, வனங்களினால் ஏற்படைய பயன்கள், பயன்கள் மக்களுக்காக மட்டுமல்லாமல் நாட்டுக்கான பயன், சுற்றுச்சூழலுக்காக பயன். இன்றைக்கு எல்லாருமே பேசுவது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாறுபாடு, அதுக்கு நிறைய காரணிகள் என்ன சொல்றாங்க, தொழிற்சாலைகள், டிரான்ஸ்போர்ட்டு, மக்கள் தொகை பெருக்கம், ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ், இது எல்லாம் தான் பருவநிலை மாறுபாடுக்கு காரணிகள். இந்த பருவநிலை மாறுபாடுகளை கட்டுப்படுத்தல் என்ன, வனங்களுடைய பங்களிப்பு மிகுது. இது எல்லாத்தையுமே உருவாக்க தான் இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் முதல் வனச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா 1947 முன்னாடி, 1927 உருவாக்கப்பட்ட இந்திய வனச்சட்டம், 1865 உருவாக்கப்பட்ட வனச்சட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெல்லிங், அதாவது ரெகுலேஷன்ஸ்க்காக வனங்களை ரெகுலேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். 1980 வந்து பாத்தீங்கன்னா வனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதுனால இன்று வந்து பாதுகாக்கக்கூடிய வனங்கள் தேவை, நமக்கு தேவையான பொருட்களை உருவாக்குவதற்கு மற்ற நில பயன்பாடு திட்டம் வந்தாச்சு, ஆனா இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த பாதுகாப்பது எப்படி என்பதான் இந்த வன மேலாண்மை, அது வனத்துறை ஆகட்டும், மக்கள் பங்களிப்பாகட்டும், அல்லது மற்ற எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆகட்டும், என்ன அல்டிமேட்டா இந்த வனங்களை பாதுகாக்க வேண்டும. இந்த வனங்களை பாதுகாப்பதன் மூலமாக பல்லுயிரினம் பாதுகாக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது, பருவநிலை மாறுபாடை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்க உள்ளது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட், வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், எங்கெல்லாம் இடர்பாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த வனங்களுக்கு ஏவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்து

0: நாமளே அதை இந்த ரெஸ்டரேஷன் அழைப்பார்கள், லேண்ட்ஸ்கேப் ரெஸ்டரேஷன். எங்கெல்லாம் வனங்கள் ஃபாரஸ்ட் வந்து டீகிரேடடா இருக்கோ அங்கெல்லாம் அந்த டீகிரேடேஷனை கொஞ்சமாக தொழில்நுட்பம் சார்ந்து குறைத்து வனங்களை மேலும் வனங்களாக உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் பட்சத்தில் நம்ம ஊர்ல இருக்க அத்தனை இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படும். நமக்கு வனங்களிலிருந்து என்னென்ன பயன்கள் கிடைத்ததோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. ஆகையால் மக்கள் அனைவருமே இயற்கை வனங்களை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டும். இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இது ஏன் சொல்றேன்னா, இந்த எபிசோட் நம்ம வேளாண் காடுகளை பத்தி தான் தெரிய போறோம். ஆனா முதல் எபிசோடு ஏன் வேளாண் காடுகள், அதற்கு முன்னாடி இந்திய வனங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஒரு காலத்தில் இயற்கை காடுகளில் தான் பெறப்பட்டது. இன்று வனக்கொள்கை, வனச்சட்டம் மற்றும் டைரக்டிவ்ஸ் ஃப்ரம் நீதிமன்றங்கள் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, நம்ம வனங்களிலிருந்து பெற முடியாத சூழ்நிலை. ஆனா இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கத்தினால நமக்கு மர தேவையின் அதிகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், மரங்களை வனங்களுக்கு வெளியே வளர்க்க வேண்டும். அந்த வனங்களுக்குள்ளேயே வளர்க்கிறது தான் நம்ம அடுத்த பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் களஞ்சியத்துல ஏன் வளர்க்க வேண்டும், என்னென்ன மரப்பயிர்கள் வளர்க்க வேண்டும், எப்படி வனங்களை பாதுகாக்க வேண்டும், எப்படி செயற்கை வனங்களை உருவாக்க வேண்டும், இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு சார்ந்த தகவல் களஞ்சியத்திலே இந்த ஆல் இண்டியா ரேடியோவின் இந்த தகவல் களஞ்சியத்தின் மூலமாக அனைவருக்குமே தெரியப்படுத்தி வருகிறோம். அதில் முதல் எபிசோடாக இன்று இந்திய வனங்கள் எப்படி இருந்தது, இப்படிய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த வனங்களை எப்படி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இந்த வனங்கள் கரண்ட்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நமக்கு தேவையான மரங்களை உற்பத்தி செய்வதற்கு வனத்திற்கு வெளியே வனங்களை வளர்க்க வேண்டும். வன மேலாண்மை என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காலத்தில் அரசு மட்டும்தான் பண்ணி கொண்டது, இன்று மக்கள் பங்களிப்புடன் வன மேலாண்மை கொண்டு செல்லப்பட்டது. இந்த மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் அது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 வகையான மேஜர் ஃபாரஸ்ட் டைப்ஸ் லைக் டிராபிக்கல் ஃபாரஸ்ட், சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், அல்பைன் ஃபாரஸ்ட் அண்ட் சப் அல்பைன் ஃபாரஸ்ட், இதற்கு கீழ் உள்ள 16 வகையான சப் டைப்ஸ். இந்த 16 வகையான சப் டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எவர்கிரீன் இருக்கு, பசுமை மரா காடுகள், செமி எவர்கிரீன், ட்ரை எவர்கிரீன், மாய்ஸ்ட் டெசிடுவஸ், ட்ரை டெசிடுவஸ், லிட்டோரல் அண்ட் ஸ்வாம்ப், தான் ஃபாரஸ்ட். இது போக சப் டிராபிக்கல் ஒரு 3 வகை, அடுத்த டெம்பரேட்ல ஒரு 3 வகை, அல்பைன்ல 1, சப் அல்பைன்ல 2, இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 16 வகையான வனங்களை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உள்ளோம். அதற்குள்ளேயே என்னென்ன சேலஞ்சஸ் என்பதை பார்த்து விட்டோம். இதெல்லாம் மக்கள் பங்களிப்புடன் அரசுடன் இணைந்து நாம் அனைவருமே வன பாதுகாப்பதில் மிகப்பெரிய உறுதியை ஏற்றுக்கொண்டு இந்திய வனங்களை பாதுகாத்து அதன் மூலமாக பல்லுயிரினை பாதுகாத்து வனவிலங்குகளை பாதுகாத்து நேச்சுரல் ரிசோர்சஸ் நிலைக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களையும் பாதுகாத்து நாட்டின் சமூக பொருளாதார சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த முதல் தொடரை வனங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலமாக மக்களுக்கு வனம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் இந்த தொடரை இப்பொழுது முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.
2: இந்த முதல் எபிசோட்ல காடுகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். இது ஆரம்பம்தாங்க, இன்னும் உங்களுக்காக 1 இல்ல 2 இல்ல 100 வாரங்கள் இந்த நிகழ்ச்சி தொடரப்போகுது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எபிசோட்லயும் வேளாண் காடுகள், வேளாண் காடுகள் சார்ந்த பல தகவல்கள், இப்படி நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை இந்த தகவல் களஞ்சியம் அள்ளித்தரப்போகுது. அடுத்த வாரம் 2nd எபிசோட்ல வேளாண் காடுகள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற தலைப்புல தகவல்கள் கேட்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: தொடர்கிறது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

கொண்டாடப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு

0: 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்க விரும்புகிற பாடலை தான் நாங்கள் போட போகிறோம். நீங்கள் கேட்க போறீங்க 80s 90s் சாங்ஸை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பாடலை ஒளிபரப்ப நான் ரெடியாக இருக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 8300-1019-1018 அப்படின்ற நம்பர்லேயோ, அல்லது நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9-3-4-4-9-0-1-0-1-8 மற்றும் 9-3-4-2-9-0-0-1-8 0-4-2-3-2-9-6-6-7-8-1 அப்படின்ற நம்பர் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 80s 90s சாங் முதல் நேயர் லைனில் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க?

0: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் குளுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ராமகிருஷ்ணன்
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: கைத்தறி நெசவு சார்.
1: இப்போ பகலெல்லாம் வேலை செஞ்சு ஓய்வெடுக்கிற நேரம், பாட்டு கேட்குற நேரம்.
0: இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ண, ஒரு 9-10 மணி வரைக்கும் ஒர்க்
1: பண்ணுவோம்.
0: நடுவில் இடையில சாப்பாடுக்கு டைம் கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விடுவோம்.
1: ஓகே, நீங்கள் இந்த பாடல் கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும்.
0: கண்டிப்பாங்க.
1: சரி, என்ன பாடல், என்ன படத்தில்?
0: கீதாஞ்சலி படத்திலிருந்து மலரே பேசும் மௌனமொழிங்கிற பாடல்.
1: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: அதுக்கு ஒரு தனி குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே விரும்பக்கூடிய பாடல்கள் வந்து அந்த 2-10 வருடங்கள்லையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த காலர் யார், இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்கிருந்து? இழந்த காட்டுப்பட்டி மணி. இந்த நாள் எப்படி இருந்ததுங்க? வெயில்ல வயல்ல வேலை செய்யறீங்க இல்லையா, அப்ப இந்த வெயிலோட தாக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனை ஒரு, அதாவது நம்மள அந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்ப வந்து கூலா வச்சுக்கிறதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா?
1: பாத்தீங்கன்னா காலையில நேரமே போய் ஒரு 6 மணிக்கு போயிட்டு ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுக்கணும்.
0: இல்ல, வெயிலோட தாக்கத்தை உடம்ப அந்த கூலா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுப்பீங்க? ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க.
1: அது வந்து நல்ல கூலிங்க மொடல தண்ணி ஊத்தி வச்சு நல்லா தண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா கம்மஞ்சோறு அரைச்சி போட்டு புழு தண்ணியே அல்லது தயாரை ஊற்றி கலந்து குடிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் குளிக்கும்.
0: அதுதாங்க இப்போ வந்து அந்த பழைய அந்த சிஸ்டம் வந்து இப்போ மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அது ரொம்ப 5 நட்சத்திர ஹோட்டலில் போனாலே அதை வந்து பானையில் வந்து கொடுக்குறாங்க, ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: ஒரு மாதத்துக்கு இதுக்கு பாலா பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் பாலா பண்ண மாட்டாங்க.
0: விவசாயம் செழிக்கணும். என்ன பாடல் வேணும்?
1: நிறபராத பூக்கள் இருந்து 1000 மலர்களை.
0: நீ கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
1: நன்றிங்கண்ணா.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 8:18 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும், கண்டிப்பாக நினைக்கும் போதே இனிக்கக்கூடிய பாடலில் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. 80s 90s் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அடுத்து நேற்று நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சார். நினைத்தாலே இனிக்கும் கூட உண்மையிலேயே இனிக்குது நிகழ்ச்சி.
0: ம், கண்டிப்பாக. அதாவது நீங்கள் அந்த ரெண்டு விஷயம் சொல்லலாம், குட் அப்சர்வர், குட் லிஸ்னர். அப்படி நல்லா கேட்கறதுல வல்லவர், பேசுகிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு
1: கேட்கறது நல்லவர்னா அவ்வளோ உன்னிப்பாக கேட்கணும். நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சின்னு கரெக்டாக நான் கேட்ச் பண்ணணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் மறுப்பாளர் கேட்பாங்க, என்ன நிகழ்ச்சி நீ காலையில் போச்சு, என்ன பாட்டு போட்டேன்னா அப்படிம்பாங்க.
0: அந்த அளவுக்கு அதாவது சாதாரணமாக கேட்கறதுல ஒன்று ஆக்டிவ் லிஸ்னிங் கவனமா கேக்குறது அப்படின்னு. சோ அந்த மாதிரி கேட்கக்கூடியவர்ல நீங்களும் ஒரு ஓகே. நன்றி. நீங்க இன்னைக்கு இல்லைன்னா இந்த வாரத்துல ஒரு இனிப்பான செய்தி எது உங்களுக்கு கிடைச்சது? ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு செய்தி ஏதாவது இன்னைக்கு நேத்து?
1: இனிப்பான செய்தியா? இனிப்பான செய்தி, என்னோட தம்பி வந்து தம்பியோட பையன் ஃபாரின்ல இருந்து வரா, அவங்க அவங்க குழந்த பிறந்ததுக்கு வந்துட்டு இருக்காங்க.
0: எந்த எந்த கண்ட்ரில இருந்து?
1: அவங்க கனடால இருந்து வந்திருக்கான்.
0: ஓகே.
1: குழந்தை எடுத்து வந்திருக்கான் தம்பி பையன். ம், அதை போய் பார்க்கணும். நாளைக்கு நாளைக்கு போய் பார்க்கல இருந்திருக்கேன்.
0: அதுதான் விசேஷம். ஓகே, என்ன பாடம், என்ன பாடல்?
1: பன்னீர் புஷ்பங்கள், கோடைக்கால காற்று.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் எல்லாத்துக்காகவும் வந்துருக்கு. நன்றி.
1: தேங்க்யூ.

0: நேரம் 8:25 நிமிடம். நினைத்தாலே இனிக்கும் பாடல் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இந்த இரவு வேளையில் அன்பு உறவுடன் அன்பான அறிவிப்பாளருடன் நலமாக பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு அறிவிப்பாளரே, ஊட்டி MP ரவிச்சந்திரன்.
0: ஓகே, உங்களுடைய லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: அதிகமான வெயில், இந்த இரவு நேரத்தில் சுகமான சிலு சிலு சிலு என்ற காற்று.
0: ஏற்கனவே ப்ளே பண்ண பாடல் கேட்டீங்களா? அதில் என்ன என்ன அதில் வரிகள் பிடிச்சிருந்ததா, மியூசிக் பிடிச்சிருந்ததா, மியூசிக்கில் எது பிடிச்சிருந்தது?
1: ஆஹா, மிக அழகான ஒரு கேள்வி, அற்புதமான ஒரு கேள்வி அன்பு அறிவிப்பாளரை. எப்படின்னு கேட்டா, ஒரு சில பாடல்கள் வந்து நம்ம தெரியலனாலும் கூட, நண்பர் சத்யநாதன் சார் ரொம்ப அழகான பாடல் கேட்டிருந்தாரு.

0: அதான் ஒரு சில பாடல்கள் நம்மை முணுமுணுத்து வைக்கும், பறக்க வைக்கும், தளர வைக்கும், தாளாட்டு பாட வைக்கும் அன்பு.
1: சரி, உங்களுக்கு அதுல என்ன பிடிச்சதுன்னு சொல்லுங்க. அதுல என்ன ஸ்பெசிபிக்கா என்ன பிடிச்சது?
0: எனக்கு வந்து பிடிச்சது அந்த மிட்டும் அந்த பின்னணி இசையும் ஏற்கனவே எல்லாத்தையும் அது குறை சொல்ல முடியாத ஒரு பாட்டை தான் அவர் கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வரிகள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த வரிகளில் ஒரு உணர்வுகள் தாளாட்டியதுன்னு தான் நான் சொல்லுவேன், நிச்சயமா சொல்றேன்.
1: ஓகே, நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: ஒரு அழகான அற்புதமான ஒரு பாடல், இருளோடு இரு சீரும் நீரும் என்கிற ஒரு அருமையான பாடலை தாருங்களே.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
0: நன்றி. இரவு இனிதாகட்டும், நாளை நமதாகட்டும். நன்றி, வணக்கம்.

அடுத்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் நேயரை நம்ம பார்த்துடலாம். அவங்க பாடல் கேட்டிருக்காங்க, குங்கும சிமிழ் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, நண்பர்களாக பாடல் கேட்டிருக்காங்க. பாம்பே காசில் சாந்தகுமார், மஸ்னகுடி கனக சபாபதி, டிஆர் பஜார் ஸ்ரீனிவாசன், மார்க்கெட் ராஜகோபால், இப்படி வந்து நண்பர்களில் பல விதம். இது இவங்க வந்து ஒரு காற்றலை நண்பர்களாக இந்த பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது.

0: 8:36 நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில அடுத்த நேயிட்ட நம்ம பேச போறோம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ராஜு, டிசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும்.
0: 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா உடனே என்ன செய்வீங்க? யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லணும்.
1: அதை கொண்டு பேங்க்ல கொண்டு பிக்ஸட் பண்ணிடுறேன்.
0: பண்ணிட்டு
1: என்ன பாடல்
0: நீங்க கேட்ட பாடல்?

தொலைபேசியில் ஒரு நேயர் வந்து கட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் விரும்பி கேட்ட பாடல் வாட்ஸ்அப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. திருப்பூர் கனியாமூண்டி கனகரத்னம் இவருக்காகவும் கேட்டுக்கிற எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டு இருக்குது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

8:49 ஆயிருக்குது. இன்னும் நிறைவு நேரத்துக்குள்ளே நெருங்கிட்டே இருக்கிறோம். அடுத்த நைட்டு நம்ம பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க?

0: ஒன்பது மணி ஆகிறதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது. இந்த நேரத்தில் வரக்கூடிய காலர் யார், இங்கேருந்து பேசுறீங்க?
1: ராஜேஸ்வரி
0: பாலசுப்ரமணியம். எத்தனை பேர் இருக்கு உங்களுக்கு? ரெண்டு பேரு.
1: பாட்டு
0: என்ன சமைச்சிட்டு இருக்காங்களா உங்களுக்காக? என்ன சமைச்சிட்டு இருக்காங்க? சாப்பாடு சாம்பார் தானா?
1: ஆமாங்க.
0: சாம்பார்னாலே கொஞ்சம் சோகமா சொல்லுவீங்க இல்லையா?

0: கொஞ்சம் உற்சாகமா சாப்பாட்டு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா என்ன அங்க சமையல்ல எது சமைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு தற்காரி தாங்க, காய்கறி தான் ஜாஸ்தி.
0: காய்கறி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட், வெரி குட்.
1: ஆமாங்க, சிக்கன் மட்டன் எல்லாம் அவ்வளவு விரும்புறது இல்லை.
0: அவங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: அவங்களுக்கு சிக்கன் மட்டனும் பிடிக்கும், தற்காரி. நான் என்ன கேட்குறேன்னா அது அவங்களுக்கு கிடைக்கும்.
0: என்ன படம், என்ன பாடல்?
1: எனக்கு அம்மன் கோயில் கலக்கல்ல சின்ன மணி கோயில.
0: யார் யாருக்கெல்லாம் இந்த பாடல் நீங்க டெடிகேட் பண்றீங்க? அவங்க ஒய்ஃப்காக?
1: குடும்ப
0: வல்லவர் நீங்க
1: தான். சந்தோஷமான விஷயங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்,
0: கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைச்சிச்சு. ஓகே, பாடல் கேளுங்க. நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ள வந்துட்டோம். நிறைவு காலர் ஒருத்திட்ட நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வணக்கம் சார், சென்னையிலேருந்து ராஜேஷ் சார்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, சென்னையில எந்த இடத்துல இருக்கீங்க?
1: சென்னை நாங்கள் பெரம்பலூர்.

0: பெரம்பூர்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
1: சார், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா முதல் மரியாதை பாத்தீங்கன்னா பூங்காற்றில் திரும்பமா, அந்த பாடல் தான்.
0: கேட்டலாமா?
1: கண்டிப்பா கேட்டா. நன்றி சார்.
0: இல்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? இல்ல சிரிக்கிறீங்க, வேண்டாம். சரி, பாடல் கேட்டலாம்.

கேட்ட பாடலோடு இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடலை கேட்ட நேயர்கள், பாடலை ஃபோனில் பேசியும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் உங்கள் நண்பன் ஆர்ஜி ராஜ் விடைபெறுகிறேன். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Foreign Affairs Minister said India values Brazil's support and perspectives on India BRICS chairship. Senior officials from Iran, Kazakhstan, Nigeria and Uzbekistan have arrived in New Delhi to attend the two-day BRICS foreign ministers meeting beginning tomorrow. U.S. President Donald Trump arrived in Beijing today for a high-stakes summit with his Chinese counterpart Xi Jinping. During their two-day talks beginning tomorrow, the two leaders are expected to discuss a range of critical issues, including the war involving Iran, U.S. arms sales to Taiwan, trade and artificial intelligence, and tariff amid growing economic and technological rivalry between the world's two largest economies. The U.S. president has brought along several top business and technology executives on his visit to China, underscoring the importance of economic and technological issues in bilateral relations. In weightlifting, India's Gyaneshwari Yadav bagged two medals, a silver and a bronze, at the Asian Senior Championships in Gandhinagar today. Gyaneshwari won a silver in the snatch section in the 53-kilogram category and then an overall bronze medal in the event with a combined lift of 194 kilograms. In Thailand Open Badminton, star shuttlers PV Sindhu, Lakshya Sen and Kidambi Srikanth progressed to the pre-quarterfinals of singles events in Bangkok. In women's singles, the two-time Olympic medalist PV Sindhu defeated Tung Chiu Tong of Chinese Taipei 21-9, 21-12. She will take on Amalie Schultz of Denmark in the round of 16 tomorrow. Young Devika Sehag outclassed world number 26, Natsuki Nedera of Japan. She will meet Thai player Pichamon Opatniput. In another match, Malvika Bansod beat Wen Yu Chang of Canada. She will meet Chan Yufei of China. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over West Madhya Pradesh and West Rajasthan for the next 2 days. East Rajasthan, Gujarat and Maharashtra are expected to reel under heat wave conditions tomorrow. The weather agency also predicted heavy to very heavy rainfall over Arunachal Pradesh, Assam and Meghalaya tomorrow. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet increases minimum support prices, MSP of 14 kharif crops for marketing season 2026-27. Cabinet also gives nod for promotion of surface coal and lignite gasification projects worth 37,500 crore rupees. CBI arrests 5 persons in connection with NETUG 2026 paper leak case. Raids continue in several states. Prime Minister Narendra Modi reduces his convoy size, prompting BJP chief ministers and other leaders to adopt austerity measures. West Bengal government decides to hand over recruitment scam probes to CBI, lifts all interstate restrictions on the movement of essential products. And in weightlifting, India's Gyaneshwari Yadav bagged silver and bronze at Asian Senior Championships in Gandhinagar. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். பிஎஸ்சி டிகிரியில என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குன்னு சென்ற பகுதியில பார்த்தோம் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
4: இந்த கோர்சஸ் ஒவ்வொரு டியூரேஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்க 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸ், ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டு வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்டிசன் சைல்டு மெயின் விஷயமே என்னன்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி என்ன
5: குழந்தைங்களுக்கும்
4: ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு சைல்டை கொண்டு வருது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன

0: செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷன். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடுக்குள்ளே போவாங்க, அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லா இடத்தையும் வெளியில் கொண்டு போனால் அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க, அது உங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர் எதில் வந்து ரேம்ப்ல அதுங்களை தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட், டு மேக் த சைல்ட் ஆம்புலன்ட்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டா இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி
1: செய்யணும்,
0: கட்டாயம் கான்ஃபிடன்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டம்ல வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக இருக்கும்பொழுது நான் ஒரு பீச்ல பாக்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்க எப்படி பார்ப்போம்னா ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டு இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் கோர்ஸ் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க, அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகெயின் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
1: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு,
0: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்ல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட் தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான டயட், கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
1: புரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
0: அந்த மாதிரி இருக்கும். புரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரண வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ புரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
1: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
0: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீடைல்ஸ் நீங்கள் சொன்னேன் நான் பார்த்தீங்கன்னா,
1: நீங்க சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
0: அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
1: கிடையாது,
0: டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43,000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45,000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
1: அமையும்.
0: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்டில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லையும்
1: ஹைஜினிஸ்ட்,
0: மெக்கானிக்கல் இருக்கும் ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து 1 இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், அவங்க +2 கூட இல்லை, 10th முடிச்சவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற போது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக், அப்புறம் டென்டல் ஹைஜினிஸ்ட்,
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்னவா,
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி
0: தயார் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க, அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அகாமடேஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுத்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்கு சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 35 காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட் ஹெல்த் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அகாமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீடைல்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போ இந்த கோர்சஸ் பத்தி பார்த்தோம், இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க, இப்போ பிரைவேட்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? இப்ப இந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்ப சர்டிபிகேட் கோர்ஸ் எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்துல வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா? இல்ல இந்தந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்ல, அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்துல வந்து பிசியோதெரபிஸ்ட், நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது, சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்து அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இதுவே இது மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம், கரெக்டாக இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆப்ரேஷன் தேட்டரில் தேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தேட்டருக்குள்ளே போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க,
1: பயங்கர
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீட் ஆகுதுன்னா அந்த காட்ரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற அவங்களுடைய வருமானமும் கூடும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க ஜெர்மன் போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இப்ப பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்ல டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படிச்சாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு?
0: கட்டாயம் கட்டாயம், அரசாங்கத்துல படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல பேர் அவங்க படிச்சுட்டு வெளியில் வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களா ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1
1: ஆனால்
0: 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னு வெற்றி பெற்றோம் என்னுடைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால் மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் போனால் அங்க என்ன இருக்குமோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகளில் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி, ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷண்ட்ஸை அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா சூழலையும் எல்லா சூழலும்
0: பழகிட்டுன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது எனக்கு சின்ன ஒரு இதுதான் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டது ஆகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்ணுறது, 250 வெயிட் பண்ணுறாங்க. நைட்டே என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க எந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ள உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனா அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்க இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளா இருந்தவர் இருந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்கிறதா நமக்கு வந்து அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அது பேப்பர்ல எல்லாம் உடனே வந்து
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.

0: ஏன்னா இரவு பகல் பாராம வந்து
1: 24 மணி நேரம் உங்களை பார்த்து.
0: ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
1: அது மாதிரி சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொன்னோம், அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது அதுக்கு அடுத்த பிளான்.
0: ஆமா,
1: ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணுவோம், டக்குனு உடனே ஒரு ஃபுளோர் ஃபுல்லா கெட் பண்ணி அதுல ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 300 பெட் போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் ஹாஃப் அன் அவர்ல மொத்த பேரும் மேல தூக்கிட்டோம்,
0: எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி
1: எல்லாத்தையும் கிளியர் பண்ணி. ஆம்புலன்ஸே இல்ல, அடுத்த நாள் அதுவும் வந்தது. நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக வெறிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி கையாள்வது என்பது நம்ம மருத்துவத்துறையில நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்துல எங்க போனாலும் வேலை பார்க்க முடியும்.
0: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மைதான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளா வந்து பாத்தீங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்த வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலா கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை சார்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ மகா கணபதே. என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ஆபோகிராகம் கண்டசாப்பு தாளம்.

நேரம் 9:55 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜல் தளநேத்ரி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 10:45 மேடம். ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் முதல் பாடல் ரசிகன் ஒரு ரசிகை படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் கே. ஜெயசுதாஸ்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: காற்றோடு கலந்திடவா நிறைவாக தரும் பாடல், கிழக்கு வாசல் படத்திலிருந்து, குரல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.7°C, இயல்புக்கு 1.7° குறைவு. குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 0.2° குறைவு. பதிவான ஈரப்பதம் 74%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2°C, இயல்புக்கு 2.2° குறைவு. குறைந்த அளவு 27.3°C, இயல்புக்கு 1.1° குறைவு. ஈரப்பதம் 81%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும் குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில், அதாவது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகரவலத்தில் மீன் இனப்பெருக்கத்துக்கு சாதகமான கோடைக்காலம். 6 பாஸ்கரன் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வழிகாட்டும் வானொலி. தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோர் தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா, கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் காதர் ஆகியோர். 9 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், எல் கிருத்திகா அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இந்திர தனுஷ் இலவச தடுப்பூசி திட்டம் குறித்த தகவல்கள். ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி கண்நோய்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனிமொழி அவர்கள். பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு சமையலறை தகவல்கள் ஆகியவை. 2:15 திரைகாலம், 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல்